நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 31 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். குறளின் 210 தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம், ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன்.

0: தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வண்ணமாக மக்களே.
1: உங்களை தேடி நாங்க வரோம்
2: புதுவை 102.8.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: தாத்தா
3: சொல்றாங்கன்னு
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒரு வண்டி FM ரெயின்போக்கு.
7: மன்னா மன்னா,
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
7: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம்.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி,
7: இதை கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
3: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
10: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
0: தொழில் முனைவோர்கள்,
10: நாடக கலைஞர்கள்,
0: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
0: FM ரெயின்போ புதுவை 102.8
10: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
10: ஹாய் ஸ்நேகிதியே.
0: பாட்டு பாடவா?
11: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
12: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
11: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
11: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:01:05. நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 78வது தேசிய திரைப்பட விருதுகளை வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, இனி நமது FM ரெயின்போவில் இடம்பெறவுள்ள பிற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை மலரும் முட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ எபிலெப்சி வலிப்பு நோய் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 to 8:15 வரையிலும், 8:30 to 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். காலை 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம். வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். முதியோர் நலம் சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த நிலை உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள். மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி. 6:20 to 7:00 வரையிலும் இரவு 7:02 to 7:15 வரையிலும் 7:25 to 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 to 10:00 வரையிலும் மீண்டும். 10:20 to 11:00 வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10:20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போவின்

நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 9:30 மணி முதல் பகல் 1:30 மணி வரை, பின்னர் மாலை 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

நேர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். உடன் வாசித்திருப்பவர் டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னை என்றில் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு மழைநீர் சேகரிப்பு. 12 மணிக்கு கலைகளின் சங்கமும் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம். முதல் பகுதி அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பகல் 12:30 பணிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவோம், வாழ்வுரிமை மற்றும் தனிமனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 என்றும் இணைவு, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீதச்சாரல், ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ், கதை குருசாமி, வசனம் ஏ என் நாராயணன், இயக்கம் ஐயன் மூர்த்தி. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது தாய் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் கை கொடுக்கும் காளான் சாகுபடி, திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏ என் கௌதம் அவர்களுடன் நேர்முகம், மற்றும் ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய்ஷ் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இரவு 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: அருமணி பத்தனமிடம்
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்துல ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்ப வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாம இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சாங்கன்னா அப்பதான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்ல, ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்வதா அன்பு அப்படி இல்ல. இது எதுவுமே இல்ல. செருக்கு இல்லாமல் இருப்பதுதான் அன்பு, தன்னை இழப்பதுதான் அன்பு, தன் கைகளால் தன்னை முழுமையா அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்கு, ஏன்னா அவர் தான் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்கு, இணையர் இவர் எமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானா அப்படி அப்படின்லாம் நீங்க பாராட்டி புகழ்ந்து உங்க நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறாரு. அப்ப பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையா தோணலாம், என்ன அப்படி எதுவுமே சொல்லாம எதுவுமே அன்பே காட்டாம வெளிப்படுத்திக்காம இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்ல அப்படின்னு மனசுல ஒரு இது தோணலாம். நான் அப்படி குறிப்பிடல, ஒரு அன்பு வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் மட்டுமே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு அன்பை நான் சுட்டல. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள்னு சொல்றாரு இல்லையா, நான் அங்கேயும் வர்றேன். அன்பு என்பது அப்படி பொத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. பொங்கி குழந்தைய மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருள் நான் சொல்லல. பொங்கி பொழியுங்கள், அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும், 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்பதான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பா இருக்கு, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும் அதே சமயத்துல அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்க இடம் இருக்கு அப்படின்ற ஒரு அன்பு சொல்லிட்டேன். இப்ப இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படிநிலைகள் இருக்கு. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போற மாதிரி செருக்க கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்க வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா இரண்டு வகை இருக்கு. ஒன்னு ஞான செருக்கு, அதை நீங்க விட்டுறணும்னு அவசியம் இல்ல. இன்னொன்னு மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்க வெளியேதான் விட்டே ஆகணும். அப்ப ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பால்ல ஒரு குரல் இருக்கு, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு, அது அன்புன்னு அவர் சொல்லல. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு, அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு. அவரு மொத்தமா செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழணும் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோட சேர்ந்த அன்பா எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரங்கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்க தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு, அதை முதல்ல தூக்கி போடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ இல்ல இரு குழுக்கள் இடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றதை கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல வள்ளுவர் சொன்னதை போல ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தேவி கராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சூளமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:53 நொடிகள். FM ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நாகூரியம் ஹனிஃபா குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்த முத்து காலையிலேயே நம்மளை பார்க்க வந்துருவாப்புல, இன்னும் காணுமே. சரி, அவர் வீட்டுக்கு போய் நாம பார்ப்போம் இன்னைக்கு. வீடு வந்து போச்சு. ஆள் உள்ளதான் இருப்பார் போல இருக்கு. வண்டி வெளியில் நிற்கிது. போய் காலிங் பெல் அமுக்குவோம். கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
1: யாரு?
2: கண்ணு வேற ஒரு இதா இருக்குது, எரிச்சலா இது.
1: யாரு நிக்கிறது?
2: இரு,
1: கண்ணு ரொம்ப.
0: கருத்தமுத்து, கதவு தரப்பா.
1: யாரு? காத்தமுத்து குரல் கேக்குது.
0: ஆமாப்பா, காத்தமுத்து தான். கதவு தரப்பா.
1: இதோ வரேன் காத்தமுத்த. வாப்பா.
0: என்னப்பா காலையிலேயே கண்ணை கசக்கிட்டு நிக்கிற?
1: ஆமா காத்தமுத்த, ரெண்டு நாளா ஒரே கண்ணு எரிச்சலா இருக்குத. கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி இருக்குத.
0: சரி, டாக்டர்கிட்ட போனியா?
1: போனேன் காத்தமுத்த. ஏதோ சொட்டு மருந்து அப்புறம் உள்ளுக்கு மாத்திரை கொடுத்தாரு, அதான் போட்டுன்னு உட்காந்துக்கறேன். எங்கயும் வெளியே போக முடியலப்பா. கண்ணு வர எரிச்சலா, தூரத்துல இருந்து வரவங்க போறவங்க எதுவுமே தெரிய மாட்டுதுப்பா.
0: கருத்தமுத்த, இந்த கண்ணு எரிச்சல், கண்ணுல கட்டி வர்றது, கண்ணுல தண்ணி வடிகிறது, இதுக்கெல்லாம் நீ ஆங்கில மருந்து போடுறத நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது தாராளமா செய். ஆனா அதே நேரத்துல நாம உணவுல ஒரு கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கண் எரிச்சல், கண்ணு மங்களா தெரியறது, கண்ணுல தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்பா.
1: காதமுத்த, அது என்ன கீரைப்பா?
0: பொன்னாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குப்பா.
1: ஆமா, பொன்னாங்கண்ணி கீரை.
0: இப்ப பொண்ணுனா தங்கம், தங்கம்னா ஒரு விலை மதிக்க கூடியது தானே.
1: ஆமா,
0: நம்ம எல்லாரும் தங்கம் நமக்கு கிடைக்காதா, நமக்கு கிடைக்காதான்னு எங்கிட்டு தானே இருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல மதிப்பு மிக்கது தங்கம். அத பொண்ணுன்னு சொல்றோம். இந்த கண்ணு பிரச்சனைக்கு பொண்ணை போன்றதான், அதனாலதான் பொன்னாங்கண்ணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
1: காத்தமுத்த, கரெக்டா நீ சொல்றப்பா.
0: இந்த கீரை கண்ணு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்ப நாமளும் இந்த கீரையை சாப்பிட்டோம்னா நல்லதுப்பா நமக்கு.
1: காத்தமுத்த, இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தப்பா.
0: பொன்னாங்கண்ணி கீரைய தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வா, கண்ணு பாரு அப்படியே பளிச்சுன்னு தெரியும்.
1: அப்படியா சொல்ற?
0: ஆமா, பொண்ண மாதிரி அப்படியே கண்ணு மின்னும்.
1: இப்ப பொன்னாங்கண்ணி கீரைக்கு எங்க போறது?
0: எப்பா இதெல்லாம் சாகுபடி நாமளே பண்ணலாம்ப்பா. எப்பா நீ எல்லா கீரையும் சாகுபடி பண்ணிட்ட.
1: ஆமா,
0: ஆனா பொன்னாங்கண்ணி இன்னும் பண்ணல.
1: சரி சரி சரி,
0: அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நீ சாகுபடி பண்ணு.
1: சரி காத்தமுத்த,
0: நல்ல வருமானம் தரக்கூடியதுப்பா பொன்னாங்கண்ணி கீரை. தாராளமா சாகுபடி செய்யலாம்.
1: சரி, அப்ப கொள்ளையில ஒரு 6 ஏக்கர் இருக்குது, அதுல பொன்னாங்கண்ணி கீரை விதைச்சிடுவா. காத்தமுத்த, இப்ப நான் உன்னை நிக்க வச்சு பேசுறேன். உட்காரப்பா, அப்படி இப்படி உட்கார.
0: சரிப்பா சரிப்பா, உட்காரப்பா.
1: காத்தமுத்த, இந்த கரும்பு ஜூஸ் குடிப்பா.
0: கொண்டப்பா கொண்டப்பா, கரும்பு ஜூஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. கொண்டப்பா குடிக்கிறேன்.
1: குடி குடி குடி,
0: நல்லா இருக்குப்பா. எப்படி காலையிலேயே தயார் பண்ணியா?
1: நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கரும்பு தான்ப்பா.
0: நல்லா தித்திப்பா இருக்குதுப்பா.
1: காத்தமுத்த, பொன்னாங்கண்ணிக்கிற சாகுபடி செய்யலாம்னு சொல்ற, அது எப்படி பண்றது, அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
0: இப்போ பொன்னாங்கண்ணி கீரை இந்தியா முழுவதும் காணப்படக்கூடிய ஒரு படர் பூண்டு வகையை சார்ந்த ஒரு கீரை. எதிர் அடுக்குகளில் சற்று நீண்ட சிறு இலைகளை கொண்ட, தரையோடு அப்படியே ஒரு 5 சென்டிமீட்டர் தான் அந்த உயரத்துக்கு அப்படியே படர்ந்து வளரக்கூடிய செடியினம் இது. பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூ பூக்கும்பா. இதில் வந்து 2 பொன்னாங்கண்ணி இருக்கு. ஒன்று வந்து சீம பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நாட்டு பொன்னாங்கண்ணிம்பாங்க.
1: ஓ, இதில் 2 வகை இருக்குது.
0: ஆமாப்பா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அறுத்து விட்டு மறுபடி துளிர்த்து வர மாதிரியும் பண்ண முடியும். அதனால ஆண்டு முழுவதும் இதை பயிர் செய்யலாம்.
1: பொன்னாங்கண்ணி கீரை பயிரிடக்கூடிய ஏத்த பருவம் எது காதமுத்த?
0: சித்திர ஆடி மார்கழி மாசி பட்டம்.
1: ஓ காதமுத்த, நீ சொன்ன மாசத்துல பயிரிடலாம்.
0: ஆமாப்பா, நல்ல மண்ணு, சற்றே அமிலத்தன்மை கொண்ட அந்த இருபாடு மண்ணு.
1: ஓ,
0: அப்புறம் செம்மண் நிலம். உன் நிலம் தான் செம்மண் நிலம் தானே அதிகம்.
1: ஆமா ஆமா,
0: இது கீரை சாகுபடிக்கு ஏத்ததுப்பா. இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கும் ஏத்த மண்ணு.
1: காதமுத்த, பொன்னாங்கண்ணி பயிரிடுறதுக்கான விதை அளவு எவ்வளவு, நிலத்தை எப்படி உழறது, அடி உரம்லாம் எது இதெல்லாம் போடலாம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லு காத்தமுத்த.
0: கருத்தமுத்து, 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படுது. நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும்பா. 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம். இதை நல்லா கலந்து மண்ணை பண்படுத்தணும்.
1: சரி,
0: தேவையான அளவு எருவும் போட்டுக்கலாம். பாத்திகள் அமைச்சுதான் நம்ம விதைகள் போடணும். விதை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால மணலோட கலந்து பாத்திகள் மேல தூவணும். அப்புறம் லேசா மூடி

0: விட்டுட்டு அப்புறம் வந்து நீர் பாய்ச்சணும். தண்ணி வந்து அடிச்சுட்டு போற மாதிரி பண்ணிடக்கூடாது, ஏன்னா விதை அப்படியே ஒரு சைடா ஒதுங்கிடும். அந்த மாதிரி இல்லாம தண்ணி பாய்ச்சறதுல கவனம் செலுத்தணும்.
1: சரி சரி சரி.
0: உயிர் தண்ணிய மூணாம் நாள், அப்புறம் நாலு நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சணும்பா.
1: ஓ கதமுத்த, கீரை வளர்ந்து வரும்போது மேலூரம் என்ன கொடுக்கலாம்?
0: ஜீவாமிருத கரைசல். நீதான் ஏற்கனவே தயார் பண்ணி ட்ரைனிங்ல வேற போயிட்டு இருந்தியா?
1: ஆமாமா.
0: அத மாசத்துக்கு ரெண்டு முறை பாசன நீர்ல கலந்து விட்டினா கீரைகள் நல்லா வளர்ச்சி இருக்கும், நல்லா பல பல பலன்னு பாக்கிறதுக்கு பொண்ணு மாதிரி மின்னும்பா.
1: ஓ கதமுத, பொன்னாங்கண்ணி கீரையினுடைய வளர்ச்சி, பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது தென்படுமா, அறுவடை எப்படி, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: இந்த பொன்னாங்கண்ணி கீரைய விதைச்சி ஒரு வாரத்துல அது முளைக்க ஆரம்பிச்சிரும்பா. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம களை எடுக்கணும். பயிருடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிர் இடைவெளிய நாம பராமரிக்கணும். ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னா ஒன்னு ஒன்னு போட்டி போட்டுட்டு எல்லாமே வளராம போடும். பூச்சி தாக்குதல் அதிகமா ஒண்ணு இருக்காது. அப்படி இருக்கிற மாதிரி தென்பட்டா இந்த நொச்சி, பரண்டை, சோத்து கத்தாழை இது மூணையும் சமமா எடுத்து அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியத்துல கலந்து ஒரு நாள் வச்சிருந்து அதுல இருந்து ஒரு 300 மில்லி அதை எடுத்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நாம இந்த செடிகள் மேல நல்லா தெளிக்கணும். ரசாயன உரத்தை பயன்படுத்த வேண்டாம். இந்த இயற்கை சார்ந்த முறையிலேயே நம்ம பூச்சிகளை விரட்டினோம்னா நமக்கு அறுவடையும் நல்லா இருக்கும். ஒரு ரசாயனம் கலக்காத ஒரு கீரைன்னா அது நல்ல கீரை தானே?
1: ஆமா.
0: அதனால தாராளமா நீ அந்த மாதிரி செய்யப்பா.
1: சரி சரி.
0: கீரை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் உயரம், அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அறுவடை செய்யணும். தரையோட இருக்கிற அந்த அடிப்பகுதி எல்லாம் விட்டுறலாம், அது திருப்பியும் நம்ம முளைச்சு அது வந்துடும்.
1: சரி சரி. கதமுத்த, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில கண்ணு எரிச்சல் குணமாகறது, கண்ணு நீர் வர்றத தடுக்கிறது, கண் பார்வை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன, இன்னும் வேற வேற நன்மைகள் எல்லாம் என்ன இருக்குப்பா?
0: கதமுத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் சி, இதெல்லாம் இந்த கீரையில இருக்குதுப்பா. உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணு எரிச்சல், கண்ணு மங்களா தெரியறது, கண் கட்டி, கண்ணில் நீரொடிதல், இந்த மாதிரி கண் நோய்கள் எல்லாம் குணமாக்கும் தன்மை கொண்டது. தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டோம்னா கண் பார்வை நல்லா தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு, உப்பு இதெல்லாம் சேர்த்து சாதத்தோட நம்ம பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை குறையுமாப்பா. உடல் பருமன் உள்ளவங்க பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு உப்பு சேர்த்து அதை சாதத்தோட போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் எடை குறையுமா. அதனால தாராளமா அவங்க எல்லாம் செய்யலாம். எலும்புகள் நல்லா உறுதியா இருக்கும்பா. பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி அதோட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூல நோய் படிப்படியா குணமாகும். ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி.
1: ஓஹோ,
0: இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. இதெல்லாம் போக பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கூந்தல் நன்றாக வளர பொன்னாங்கண்ணி சாரை எடுத்து தேங்காய் எண்ணெயோட அதை சேர்த்து நல்லா காய்ச்சி அதை ஒரு தைலமா பயன்படுத்தினாங்கன்னா கூந்தல் நல்லா நீளமா வளரும்பா.
1: கதமுத, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில இவ்வளவு மருத்துவ குணங்களை பத்தி நீ ஒரு சித்த டாக்டர் மாதிரி சொல்லிங்கிருப்பானே.
0: எப்பா, நான் தெரிஞ்சதா சொல்றேன்ப்பா. தொடர்ந்து ஒரு 2-3 நாள் சாப்பிடுப்பா, கண்ணு நல்லா குளிர்ச்சி ஆயிடும்.
1: இதோ இதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டா பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடறேன்.
0: சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா.
1: சரி கதமுத்த,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: பாத்து பாத்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேர்களை உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம்.

0: கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டுவருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள் ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஒபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:55, 10 நொடிகள். நேயர்கள் கேட்க இருப்பது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.

0: சூழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி. சுரேஷ் அவர்கள்.
1: வணக்கம். முந்தைய காலங்களில் வயல் வரப்புகளில் விதவிதமான பூச்செடிகளும் மூலிகைகளும் இருக்கும். இன்று ஏக்கர் கணக்கில் ஒரே பயிரை மட்டுமே சாகுபடி செய்வதாலும், வரப்புகளில் உள்ள காட்டுப்பூக்களை களைக்கொல்லி தெளித்து அழிப்பதாலும் பூச்சிகளுக்கு தேவையான உணவு இடைவேளையின்றி போகிவிட்டது. அத்துடன் மொபைல் கோபுரங்களின் கதிர்வீச்சு, காலநிலை மாற்றம் மற்றும் நகரமயமாக்கலால் இயற்கை வாழிடங்கள் அழிவது போன்றவை இந்த சிறு உயிரினங்களை அழிவின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளன. உணவுச் சங்கிலியும் உணவு பாதுகாப்பும் ஸ்தம்பிக்கும் அபாயம். நேர்களே, தேனீக்கள் அழிந்தால் நமக்கு தேன் கிடைக்காது அவ்வளவுதானே என்று யாராவது நினைத்தால் அது மிகப்பெரிய அறியாமை. தேனீக்களும் பூச்சிகளும் அழிந்தால் ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியே தகர்த்துவிடும். தானியம் மற்றும் பழங்கள் தட்டுப்பாடு. மகரந்த சேர்க்கை இல்லையென்றால் பழமரங்களில் காய்கள் காய்க்காது. காய்கறி உற்பத்தி பாதியாக குறையும். இதனால் உலகளவில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படும். பல்லுயிர் பெருக்க இழப்பு. பூச்சிகள் அழிந்தால் அவற்றை உணவாக கொண்டு வாழும் சிட்டுக்குருவிகள், பிற பறவைகள், பல்லிகள், தவளைகள் உணவின்றி அழியும். காடுகளின் அழிவு. காடுகளில் உள்ள மரங்களும் செடிகளும் இனப்பெருக்கம் செய்ய இந்த மகரந்த சேர்க்கையாளர்களே காரணம். பூச்சிகள் இல்லாத காடுகளில் புதிய மரங்கள் முளைப்பது நின்று போய் காடுகள் மெல்ல மெல்ல வறண்ட நிலங்களாக மாறும். மனித குலத்தின் உணவு பாதுகாப்பு என்பது வெறும் உரங்களிலோ அல்லது இயந்திரங்களிலோ இல்லை. அது இயற்கையின் நுட்பமான உயிரியல் சமநிலையில்தான் உள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயற்கையின் இந்த சிறிய தூண்களை பாதுகாக்க நாம் பெரிய அளவில் திட்டம் தீட்ட வேண்டியதில்லை. நமது வீடுகளிலிருந்தும் தோட்டங்களிலிருந்தும் சிறிய மாற்றங்களை தொடங்கலாம். இயற்கை விவசாயம் மற்றும் வீட்டுத் தோட்டம். வீடுகளிலும் வயல்களிலும் நச்சு ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை முறையிலான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம். தேனி தோட்டம். நமது வீட்டு பால்கனி அல்லது தோட்டத்தில் தும்பை, செம்பருத்தி, நந்தியாவட்டை, துளசி, சூரியகாந்தி போன்ற பூக்கும் தாவரங்களை வளர்க்கலாம். இவை தேனீக்களுக்கும் வண்ணத்து பூச்சிகளுக்கும் உணவளிக்கும். கோடை காலத்தில் நமது வீட்டு மொட்டை மாடியில் சிறிய பாத்திரத்தில் தூய்மையான நீரையும் அதில் தேனீக்கள் அமர்ந்து குடிக்க சிறிய கற்களையும் போட்டு வைக்கலாம். களை செடிகளை பாதுகாத்தல். வயல் வறுப்புகளில் தானாக வளரும் காட்டுப்பூக்களை முற்றிலுமாக அழிக்காமல் பூச்சிகளின் உணவிற்காக சிறிதளவு விட்டு வைப்பது நல்ல நடைமுறையாகும். நேயர்களே, பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கடமை உண்டு. அளவில் சிறியது என்பதற்காக ஒரு உயிரினத்தை நாம் அலட்சியப்படுத்த முடியாது. தேனீக்களின் ரீங்காரமும் பட்டாம்பூச்சிகளின் சிறகடிப்பும் நின்றால் மனிதனின் மூச்சுக்காற்றும் உணவும் நின்றுவிடும். இயற்கையின் சிறிய நண்பர்களை பாதுகாப்போம். நமது உணவு பாதுகாப்பையும் பல்லுயிர் வளத்தையும் உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் ஏலம் PM மெமெண்டோஸ் இணையதளம் மூலமாக கடந்த 17ஆம் தேதி தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 1400 பரிசுப் பொருட்கள் ஏலத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டு முதல் இதுவரை இத்தகைய ஏலங்கள் மூலம் நமாமி கங்கே திட்டத்திற்கு மொத்தம் 50 கோடி ரூபாய் திரட்டப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுடில்லியில் இந்திரா காந்தி தேசிய கலை

0: நிலையத்தில் ஏழாவது நதி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இம்முறை இவ்விழாவில் யமுனை நதி குறித்த பாரம்பரிய ஞானம், சமூக கலாச்சார ரீதியிலான தாக்கங்களின் முக்கியத்துவம் மற்றும் யமுனை நதியின் சமகால பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும். கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் மட்டுமே வாகனங்கள் அணுக தகுந்த உயர்வேக தேசிய நெடுஞ்சாலைகளை திட்டமிட்டு வடிவமைத்து கட்டுவது குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. கிராமங்களுக்கு இணைய தொடர்பு வழங்கும் பாரத் நெட் கட்டமைப்பை, மக்களுக்கான கல்வி, சுகாதாரம் மற்றும் மின் ஆளுகை சேவைகளை மக்களின் உதவியுடன் ஒரே இடத்தில் வழங்கும் வகையிலான சம்ரித் கிராம் திட்டத்தின் அடுத்தகட்ட பணிகள் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பிரம்மசாமி சந்திரசேகர் நேற்று புதுடெல்லியில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தமது அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். நோய் தடுப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், வீடுகள் மற்றும் வாய்க்கால்களில் தேங்கியிருக்கும் நன்னீரை அகற்றவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான இரண்டாம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இவிஎம் மேலாண்மை மென்பொருள் மூலம் இன்று நடைபெறும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02 எட்டு நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: குழந்தையுடைய ஃப்ரெண்டு கூட வந்து பேரண்ட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல நெருக்கமான ஒரு பழக்கம் வச்சுக்கிறாங்க. இது மூலியமா வந்து தான் பிள்ளைங்க எப்படி பழகுறாங்க, என்ன நடக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய குணங்கள்லாம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதாக இருக்கு. ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரியும் சில பேரண்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த நட்பு மனப்பான்மையோட குழந்தைகள்கிட்ட வந்து பேரண்ட் இருக்கிறது எந்த விதத்தில் நல்லது, அதை சொல்லுங்களேன்.
4: ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து நிறைய அவங்களையும் பேச சொல்லலாம், நம்மளோட பேசலாம். ஸோ அவங்க லெவலுக்கு நம்ம பேசினாதான் அவங்க வந்து நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்களை அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட எதுவும் ஹைட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. நிறைய சில விஷயங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இப்போ நம்மக்கிட்டயே வந்து அவங்க ஒப்பீனியன் கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கணும், கண்டிப்பா
3: ஒரு லிமிட்
4: லிமிட் இருக்கணும். பிளஸ் வந்து நம்மளோட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், டிசிப்ளின் எல்லாமே வந்து அதுல ஃபாலோ பண்ணணும்.
3: இப்போ குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்துல வந்து கொஞ்சம் மார்க் கம்மியா வாங்குறாங்க, சரியா இல்லை அப்படின்னா சில பேரண்ட்டை வந்து ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு திட்டுறது, போறது, வேகமா நடந்துக்கிறது, இந்த மாதிரி நீ சரியில்லை, அவன் பாரு இப்படி படிக்கிறான், அவன் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறான், நீ இப்படி ஆகிட்ட, நாளைக்கு நீ என்ன வேலைக்கே போகிற, நீ மாடுதான் மேய்க்க போகிற, இப்படிலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் சில பேரண்ட் என்ன பண்ணுறாங்க வந்து, இல்லைப்பா பரவாயில்ல, உனக்கு அப்போ எக்ஸாமில் டயத்தில் கொஞ்சம் ஜுரம் அடிச்சது இல்லை, அதனால தான் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது, நீ அடுத்த தடவை நல்லா வாங்கிடுவேன், பார்த்துக்கலாம், இப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு வர பேரண்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேரண்ட்டில் வந்து எப்படிலாம் நம்ம இருக்கணும், ஏன்னா குழந்தைங்களை வந்து நம்ம அரவணைச்சி ஆதரவாக இருந்து அவங்கள வந்து மேலே கொண்டு வரதுக்கு வழி பண்ணுறத சரியா இல்லை, ரொம்ப கண்டிப்பாக இருக்கணுமா?
4: நம்ம குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாகவும் விட்டுறக்கூடாது, அவங்களே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். அதுதான் நம்ம தேவையான அளவுக்கு கண்டிப்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும், ப்ளஸ் ஒரு அன்பான கவனிப்பு இருக்கணும். அதே மாதிரி நம்ம அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகள் வந்து தவறான வழிக்கு போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கம்பேர் பண்ணுறது கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் அவங்க வந்து அகாடமிக்காக டவுன் ஆகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும். வீட்டில் பிரச்சனையா, இல்லை ஸ்கூலில் ப்ராப்ளமா, இல்லை அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, சில குழந்தைங்களுக்கு வந்து குறைபாடு இருக்கும், படிக்கிறதுல வந்து கவனம் இருக்காது, அட்டென்ஷன் டெபிசிட்னு சொல்லுவோம். சில குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அதனால கவனம் குறையறதுனால அவங்களால நிறைய மெமரைஸ் பண்ண முடியாது.

0: கிடையாது, லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ரைட்டிங் வரும், ரீடிங் வராது. சில குழந்தைங்க ரீடிங் வரும், ரைட்டிங் வராது. ஸோ அவங்களுக்கு ஏன் கம்மி ஆகுதுன்னா, அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு குறைபாடு இருக்கா, அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்கலாம். டீச்சர்ஸ் கண்டிப்பாக அதை அசஸ் பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைன்னு அவங்க ஓவராலாக ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அடிக்கடிக்கு இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் போகும்போதெல்லாம் ரெண்டு பேரண்ட்டுமே போகணும். இந்த ரேங்க் கார்டு கொடுக்கும்போது டீச்சர்ஸை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம குழந்தை கிளாஸில் எப்படி நடந்துக்குது அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ அப்போ வந்து அதில் எதாவது அகடமிக் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். அதையும் மீறி டீச்சர்ஸ்னால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா, அப்போ ஒரு அதுக்குரிய ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையோ மனநல மருத்துவர்கிட்டையோ கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து புத்தி கூர்மை, அறிவு கூர்மைன்னு ஒன்று இருக்குது, இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். ஸோ அதை வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்லெக்ஸியான்னு ஒன்று இருக்குது, டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதா அப்படின்ட்டு ரூல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் வேறு என்ன காசஸ் நம்ம பார்த்துக்கலாம். வேறு என்ன காசு, அவங்க குழந்தை வந்து ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ணல, ஏன் படிப்பில் அதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்ன விஷயம், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்.
1: பொதுவாக பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை வந்து படிக்கணும், விளையாட்டா அதெல்லாம் வேண்டாம், நீ படிக்கிற வேலையை பாரு, அதுதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விளையாட்டும் ரொம்ப முக்கியம் தானே,
0: ஏன்னா
1: வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும், வெற்றி தோல்வி அதை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கணும் இல்லையா. அப்போ ஏன் பேரண்ட்டு நிறைய பேர் வந்து இதில் வந்து வேண்டாம், விளையாட்டா வேண்டவே வேண்டாம், படிப்பு தான், நீ வந்து நான் தான் டாக்டர் ஆகல, நீ ஆயே தீரணும், இப்படி இருக்கிறதுலாம் எப்படி சரியா?
0: இப்போ 10வது 11வது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல்லேயே வந்து நோ ஃபிசிக்கல் எஜுகேஷன், அவங்க பிடி பீரியடை கேன்சல் பண்ணிடுறாங்க, அதில் வேற கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு எப்படி படிப்பு முக்கியமோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி கிடைக்கும், நம்ம ஃபார் சில்ட்ரனை போய் வாக்கிங் போகணும்னு சொல்ல முடியாது, ஒன்லி வந்து பிளேயிங் தான். அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பிளே கிரவுண்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது, அவுட்டோர் ஆக்டிவிட்டி, இப்போ நிறைய பேர் வீட்டிலே விளையாடுன்னு சொல்லி வீட்டில் விளையாட வைப்பாங்க, அது மாதிரி இல்லாமல் வெளியே அவங்க ஸ்கூலில் கரெக்டாக அந்த பிடி பீரியடில் விளையாட வைக்கணும் குழந்தைங்கள. அதெல்லாம் பண்ணும்போது நேச்சுரலாகவே அவங்களோட கனெக்டட்னஸ், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், வெற்றி தோல்வி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களோட ஃப்யூச்சரை வந்து பில்டப் பண்ணும். திங்கிங் கெப்பாசிட்டி, அவங்களோட எமோஷ்னல் கெப்பாசிட்டி, எமோஷ்னல் எப்படி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும், அவங்களோட பிஹேவியர் எப்படி, மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துலேயுமே வந்து அது ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரும். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த மொபைல் யூசேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் குறையறதுனால சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, குழந்தைங்கள்லேருந்து வந்து நிறைய வெயிட் போட்டு அதனால பிரச்சனைகள் வர்றதுக்கும் ரொம்ப காமனாகவே இருக்குது. நிறைய வந்து ஈட்டிங் ப்ராப்ளம் வருது குழந்தைங்க கிட்ட. ஸோ நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்றது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாகவே இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, ஹெல்த்தி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஸோ இது வந்து அதிகமாக இருக்குது.
1: இப்போ ஒரு காலத்தில் வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 குழந்தையாவது இருப்பாங்க. அப்போ பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அடித்து உதச்சி தான் வளர்ப்பாங்க. இன்றைய காலகட்டம் மாறிப்போச்சு, ஒரு குழந்தை இருக்காங்க, மேக்சிமம் அந்த குழந்தை என்னென்னலாம் கேட்குதோ அது எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேரண்ட் இருக்காங்க. அது வந்து தங்களுடைய எல்லைக்கு மீறினதாக கூட இருக்கும். பையன் வந்து 16-17 வயசில் பார்க்குறோம், 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கான், ஏன்னா அவன் ஆசைப்படுறான், அதனால் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு ஸ்பீடு இன்ஜின் உள்ள ஒரு வண்டியாக இருக்குது, அவங்க எவ்வளோ ரைஸ் பண்ணி வண்டியை ஓட்டுறது நம்ம பயமாக இருக்குது. ஆனால் சமூகம் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து எல்லாத்துலேயும் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து மைனஸே கிடையாது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு படிப்பில் ஏதாவது ஒரு தோல்வி, ஒரு 10th ஒரு ஃபெயில் ஆகிடுறான், ஒரு 12th ஃபெயில் ஆகிறான், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுசைடு வரைக்கும் போகக்கூடிய மனநிலை வந்துடுது. அப்போ அவங்கள வந்து வளர்க்குறதுல பேரண்ட்டு ஏதோ ஒரு சின்ன குறையோடு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்?
0: சில பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதே மாதிரி சில பேரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே ரூல்ஸு எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எப்படியோ ஃப்ரீயாக இருக்கட்டும், ஆனால் ஓவர் அஃபெக்ஷனாக இருப்பாங்க, கெட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வந்து குழந்தைக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்ப்பாங்க. அந்த பிடிவாத குணம் இல்லைன்னா உடனே வந்து அடம் பிடிக்கிறது, அது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அது தெரியும் நமக்கு. அதே மாதிரி அதுதான் அதை டீனேஜ் வந்தவொடனே இந்த மாதிரி சில அட்டெம்ட்லாம் போவாங்க. வண்டி வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர 16-15 வயசு குழந்தைங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், ஃபெயில் ஆகிட்டேன்னு திட்டாங்க. ஸோ அவங்களால வந்து எமோஷனல்ல வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, சில விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னா அதில்

0: ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு அதிகமான மன உளைச்சலுக்கு போறாங்க. நம்ம தற்கொலை முடிவு வரையும் கூட போறாங்க. இந்த வளர்ப்பு முறை வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: இப்போ 10th முடிச்சுட்டு +1 +2 போகும்போது அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் தூக்கம் கெடுறது, ஐயோ நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, நம்ம மேலே நினச்ச மாதிரி படிக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு எண்ணம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க ஐசோலேட் பண்ணிக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, அவங்கள பேரண்ட் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு. அப்போ பேரண்ட்டு எப்படி நடந்துக்கணும், என்ன அவங்கள எப்படி நம்ம வழி நடத்தணும், இதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: எப்பவுமே போர்டு எக்ஸாம் எழுதும்போது குழந்தைங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். நான் வந்து நீ அண்ணாவை விட அதிகமாக மார்க் வாங்கணும், இல்லை வந்து பக்கத்து வீட்டு பையனை விட அதிகமாக மார்க் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. குழந்தைக்கு வந்து பயாலஜியில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் அதை பயாலஜி குரூப்பில் போட்டு அதுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. +2 குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுலேருந்தே ப்ரெஷர், அப்பா அம்மா சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன், எனக்கு பயாலஜியே பிடிக்காது, அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு பாதிப்பு வரவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஸோ முதல்ல அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வேறு அக்ரிகல்ச்சரில் இருக்கலாம், இல்லை வந்து ஆர்கிடெக்சரில் இருக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டில் நம்ம சேர்த்து விட்டாலே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ பிடிக்காத விஷயத்த நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே படிக்க ஆரம்பித்தாங்கன்னா எக்ஸாம் நேரத்தில் இருக்கிற ப்ரெஷரை குறைச்சிக்கலாம். எனி டைம் படிப்பு படிப்பு படிப்பு, டியூஷன் கிளாஸு, அப்புறம் வந்து கோச்சிங் கிளாஸு, அந்த மாதிரி கண்டினியூஸாக ஈவன் சண்டே கூட அவங்களுக்கு ஹாலிடே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறேன்னு சில ஸ்கூல்லலாம் வந்து காலையில் 7 மணிக்கே ஸ்கூல் ஆரம்பித்து ஈவினிங் 7 மணி வரையும் ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டைம்னு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், மேக்ஸிமம் 1 ஹவர் கூட கிடையாது. ஸோ இதெல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது. ஸோ அவங்களுக்கு அடிக்கடி ஒரு நாளாவது ஒரு ஹாலிடே பீரியட் இருக்கணும், அவங்க ரிலாக்ஸாக மற்ற விஷயங்களை அவங்க கொஞ்சம் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக படிக்கிறதே வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துது. நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாகும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில். ஸோ அந்த மாதிரி சில மூச்சு பயிற்சிகள் பண்ணுறது, அதையும் மீறி அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குது, அப்பா அம்மா கிட்ட சொன்னால் புரியல, அப்பா அம்மாவே ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா நிறைய மனநல ஆலோசனை மையம் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் சைடே வந்து நம்ம இந்திரா காந்தி பொது மருத்துவமனையில் இலவச மனநல மையமே 24 மணி நேரமும் செயல்படுது. அந்த தொலைபேசி எண்ணுக்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க கவுன்சிலர்ஸ் வந்து அவங்களுக்கு இலவசமாக ஆலோசனை வழங்குவாங்க. என்ன பண்ணுறது
1: தொலைபேசி எல்லாம் சொல்லுங்களேன்.
0: 144 16 144 16. இன்னொரு நம்பரும் இருக்கு, 1800 8914416. இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணி பேசினாங்கன்னா அவங்க வந்து எனி டைம் பேசலாம். இப்போ வந்து 24 hours சர்வீஸ்ன்றதுனால எனி டைம் இப்போ வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆலோசனையும் வாங்கிக்கலாம்.
1: நிச்சயமாக குழந்தை வளர்ப்பில் அது குறிப்பாக வளர் இளம் பருவத்தினர்கிட்ட வந்து பெற்றோர் வந்து கண்டிப்பாக கண்காணிப்பா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்புடன் கூடிய கண்காணிப்பு, இது ரொம்ப முக்கியம்.
0: எதையும் எதிர்பார்க்காத அன்பு இருக்கணும்.
1: இந்த நிகழ்ச்சி வந்து குறிப்பாக பெற்றோர்களுக்கு நிறைய விஷயங்களை உணர்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்.

0: இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள் 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5 தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் டி கே காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டி கே நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனை.

வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம், இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது

0: பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஒபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9778-9.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எபிலெப்சி, அதாவது வலிப்பு நோய். வலிப்பு நோய்ன்றது நம்ம நிறைய பேர் வந்து சினிமாலேயோ டிவிலாம் பார்த்துருப்போம். கை கால் வெட்டி வெட்டி இழுத்து ஒரு சிலருக்குலாம் வந்து பிரச்சனை ஏற்படும். இந்த வலிப்பு நோய்க்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூளையில ஏற்படக்கூடிய மின் அலை ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு மாறுபாடு.

0: தான் வந்து இந்த வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் வந்து எல்லாருக்குமே நீங்க நினைக்கிற மாதிரி கை கால் வெட்டி தொட்டி தான் இழுக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில பேருக்கு வந்து சில வினாடிகள் வெறித்து பார்ப்பது, சுற்றுச்சூழலை வந்து புரிஞ்சிக்காம ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பதிலளிக்க மாட்டாங்க, சொல்றத புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில பேர் கீழே விழவே மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான வலிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். சில சமயங்களில் வலிப்புகள் எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா வந்து திடீரென்று தேவையில்லாத ஒரு வாசனை உணர்வு, சுவை உணர்வு, விசித்திரமான ஒரு உணர்வு, சில சமயம் திடீர்னு பயம் ஏற்படும், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விதமான வலிப்புகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வலிப்பு வந்தோடனே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், அவங்கள அந்த வலிப்பு சமயத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராமல் பாதுகாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உயரமான இடத்துல இருந்தாங்கன்னா விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தண்ணியிலையோ இல்லை ஸ்விம்மிங்கோ பயின்ட்டு இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் கூர்மையான பொருட்கள் இருந்தால் அதனால் வந்து காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வலிப்பு வந்தவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க வைக்கிறதா வந்து சுற்றி இருக்கிற நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். ஸோ வலிப்பு வந்து ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ல ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாகி நின்றுடும். சில சமயங்களில் வலிப்பு வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வலிப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் எபிலெப்டிக்கஸ்ன்னு சொல்லுவோம், அது மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த மாதிரி டைம்ல உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், அவங்களை வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த வலிப்பு வந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களை வந்து தரையில் படுக்க வைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். ஸோ அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய நுரைகளோ இல்லை வாயில் உள்ள பொருட்களோ அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரேட் ஆகி நெஞ்சுக்குள்ளே போகாமல் தடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், அவங்கள வந்து வாயிலிருந்து நுர வரும்போது நம்ம வந்து கை வச்சு அமுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க வாய்க்குள்ளே வைக்கிறத நம்ம வந்து செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது அந்த பொருள் வந்து அவங்களுக்கு நுரையீரலுக்குள்ளே போயிட்டு மூச்சுத்திணறலை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், அவங்க கையில் வந்து ஒரு சில பொருட்களை கொடுப்பாங்க, சாவி கொடுக்கறது, இரும்பு கம்பி கொடுக்கறது, அந்த மாதிரியும் வந்து நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வலிப்போட யூஸ்வலாக வந்து 2-3 மினிட்ஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகலனாலும் அந்த கம்பி கொடுக்கறதுனால வந்து அது வந்து எந்த காலத்துக்கு ஒன்றும் நிற்காது. சரி, வலிப்பு வந்து நின்ன உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கொஞ்சம் தூக்க நிலைமையிலையோ இல்லை சோர்வு நிலைமையிலையோ இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கறதோ இல்லை உணவு கொடுக்கறதோ செய்யக்கூடாது. அவங்க கம்ப்ளீட்டாக கான்ஷியஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருளாக இருந்தாலும் கொடுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப வலிப்பு வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நடந்துக்கணும்னு தெரியும். ஸோ முதல் முறை வலிப்பு வந்தவங்களை கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன பிறகு அங்கே இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான வலிப்பு வந்திருக்குது, எதனால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களை எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு தேவையான ஒரு சில டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிடி இல்லைனா எம்ஆர்ஐ, இஇஜி டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் வலிப்போறதுக்கான காரணிகள் இருக்குதா இல்லை இது ஒரு முறை தான் வருமானதை பார்த்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றவங்க எந்த காரணத்தை கொண்டும் மருத்துவரோட அனுமதி இல்லாமல் மாத்திரையை நிறுத்தக்கூடாது. திடீரென்று மாத்திரையை நிறுத்துறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தேவையில்லாத ஒரு சில பழக்கங்கள், மது பழக்கங்கள் இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ், இதனாலோட வந்து வலிப்புகள் வந்து திரும்ப திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே மற்றவர்களைப் போல வலிப்பு நோய் உள்ளவர்களும் வந்து ரெகுலராக அவங்களோட வாழ்க்கையை வாழலாம். ஸோ அதுக்கு முக்கியமான இதை என்ன பண்ணணும் வந்து மருத்துவர் சொல்கிற மாதிரி ஒரு சில ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணி ரெகுலராக வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா வலிப்பு நோயாளியிலேருந்து நம்ம மீண்டு வரலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைரா

2.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31:28. நேயர்களே, நம்மளுடைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சி எப்பவுமே ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கும். உங்களுக்கான இன்றைய ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு. ஸோ மறுபடியும் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, உலகின் அதிக உயரத்தில் அமைந்துள்ள இரட்டை மலர் தோட்டங்கள் எங்கு உள்ளன? உலகின் அதிக உயரத்தில் அமைந்துள்ள இரட்டை மலர் தோட்டங்கள் எங்கு உள்ளன? இதுதான் உங்களுக்கான இன்றைய ஃபேஸ்புக் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கறத நீங்க தான் வந்து சொல்ல போறீங்க. சோ இந்த கேள்விக்கான பதில ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய வணக்கம் மக்களே போஸ்டர்ல, அதுல கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பதில நீங்க சொல்லலாம். சோ இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நிறைவுல நாம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு இயந்திரன் படத்துல இருந்து கேட்கலாம்.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.

கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 102.8 இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி 7:43 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இன்ஜினியர் 19, அசிஸ்டன்ட் மேனேஜர் 8, ஆபிசர் 6, அக்கவுண்டன்ஸ் ஆபிசர் 3 உட்பட மொத்தம் 40 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்பிஏ அல்லது சிஏ முடிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு 24/9/2026 18-40 வரை இருக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு நடைபெறும். இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. சோ இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி, 24/9/2026 கடைசி நாள். மேலும் இது பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் rfcl.co.in.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களை, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், டாக்டர் அம்பேத்கர் சாலை, நேதாஜி நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், தமிழ்தாய் நகர், கோவிந்த செட்டியார் தோட்டம், அவ்வை நகர், உடையார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு, காளியம்மன் கோவில் தோப்பு, தாமரை நகர், முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோவில் தோப்பு, இந்திரா நகர், பிரான்ஸ்வா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என அறிவிக்கப்படுகிறது.

மணி 53 நிமிடம் 30 நொடிகள் ஆயாச்சு. நேர்களே, இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். இப்ப நாம நிகழ்ச்சியில நான் கேட்ட கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா, நான் கேட்ட கேள்வி, உலகின் அதிக உயரத்தில் அமைந்துள்ள இரட்டை மலர் தோட்டங்கள் எங்கு உள்ளன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில், லடாக்கின் லே மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இரட்டை மலர் தோட்டங்கள். ஸோ இந்த லடாக்கின் லே மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 10,600 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான இரட்டை மலர் தோட்டங்கள் செப்டம்பர் 18, 2026 அன்னைக்கு திறக்கப்பட்டது. ஸோ இடங்கள் எங்கெங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோக்லம்சர் மற்றும் ஸ்டக்னா இந்த பகுதிகளில் தான் இந்த இரட்டை மலர் தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவில் விரிஞ்சிருக்கு இந்த மலர் தோட்டங்கள். மலர்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 லட்சம் லில்லியம் மற்றும் 1 லட்சம் கிளாடியோலஸ் உட்பட மொத்தம் 25 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்பு மிக்க மலர்கள் வந்து பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லடாக்கின் லே மாவட்டம் அப்படிங்கிற சரியான பதிலை யார் யாரெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்லேருந்து, சென்னை அந்தோனிராஜ், தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம்லேருந்து ராஜேஷ், லாஸ்பேட்லேருந்து சுகந்தி இளங்கோ, ஹரிஹரன், பெரியவாளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, கொடிகால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், ஷாகுல் ஹமீத், பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், கெடார்லிருந்து அன்பு, மதுரை சண்முக சுந்தரம், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், பூலுவாப்பாளையம் ஆனந்தமுருகன், அன்புராணி சென்னையிலிருந்து முள்ளக்காடு பாபு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, காரைக்கால் மேலவோடு துறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், இவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோடு வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத்தின் ஏக்தா நகரில் இன்று நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மேலும் குடியரசுத் தலைவர் மூத்த நடிகர் அனந்த் நாக்கிற்கு 2024ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கிறார். 1954ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த விருதுகள் திரைப்படம், திரைப்படம் அல்லாதவை மற்றும் சினிமா குறித்த எழுத்து ஆகிய பிரிவுகளில் கலை மற்றும் தொழில்நுட்ப சிறப்பை அங்கீகரிக்கும் இந்தியாவின் மிக உயர்ந்த சினிமா கௌரவங்களாகும். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தமது அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். நோய் தடுப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், வீடுகள் மற்றும் வாய்க்கால்களில் தேங்கி நிற்கும் நன்னீரை அகற்றவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான 2ஆம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இவிஎம் மேலாண்மை மென்பொருள் மூலம் இன்று நடைபெறும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது.

புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூரில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். பாகூர் மற்றும் கோர்காடு துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை இவ்விரு துணை மின் நிலையங்களில் இருந்து மின்னூட்டம் பெறும் தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கிலாம்பாக்கம், வடமங்கலம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். டைம் கரெக்டா 8:03:15 ஆகுது. கடல் காற்றின் குளுமையும் மண்ணின் மனமும் நம் மக்களின் பேச்சும் ஒன்னா கலக்க போற ஒரு இனிய பயணத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: இன்னைக்கு எந்த ஊர் சம்பந்தமான வரலாறு, பாரம்பரியம், மக்களுடைய வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நமக்கு சொல்ல ஆர்ஜே ஆனந்த் எந்த ஏரியால இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எந்த ஏரியா அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஆனந்த்.
4: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு நம்ம புதிய ஷோக்காக நான் வந்திருக்கிற பகுதி, ஒரு காலத்துல வந்து இந்த ஏரியா பத்தி மக்களுக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா வந்து ஒரு அறியப்படாத ஒரு பகுதியா இருந்த ஒரு இடம் தான் இது. பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி சொல்லுங்க, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஊரும் கூட ஒரு நகர், ஒரு புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு நகர் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு நகர் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்த பத்தி எங்க சொன்னாலும் ஈஸியா சொல்லிடுவாங்க மக்களே. இப்ப நம்ம வந்திருக்கிற பகுதி புதையுடைய மையப்பகுதி சொல்லப்படக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் செல்லமா, அது வந்து ஆசிரியர் குடியிருப்பு சொல்லலாம். இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில தான் இருக்கு. இந்த பகுதியை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா அரும்பார்த்தபுரம், பாரிஸ் நகர், இந்த பக்கம் வி மணவெளி, தட்டாஞ்சாவடி, அப்புறம் வந்து ஜிஎன் பாளையம், முத்துப்பிள்ளை பாளையம், கோபாலன் கடை, அம்மா நகர், இந்த பக்கம் தர்மாபுரி, முத்திரையர் பாளையம், மேட்டுப்பாளையம், மேரி உழவர்கரை, உழவர்கரை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குறும்பட்டு, ஐயங்குட்டி பாளையம், இன்னும் நிறைய பகுதிகள், தமிழக பகுதி சொல்லப்படக்கூடிய பெரம்பை, வாழப்பட்டம் பாளையம், நடுப்பாளையம், இந்த பகுதி எல்லாம் இந்த பகுதியை சுற்றிதான் இருக்கு. இந்த பகுதி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து முழுக்க முழுக்க இந்த பகுதி ஃபுல்லாவே விவசாய பகுதி தான். முக்கியமா என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிட்டாங்கன்னா மரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை, நெல், கரும்பு, அதுக்கப்புறம் வந்து சவுக்க கூட இங்க போட்டதா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில வந்து எப்படி பாசனம் பண்ணாங்கன்னா ஏரி பாசனம் சொல்றாங்க. ஊசடியில இருந்து தண்ணி திறப்பாங்கன்னா ரெண்டு வாய்க்கால் வழியா வரும். அந்த வாய்க்கால்ல மதகு மூலமா நீங்க பாசனம் பண்ணோம், அது இல்லாம வந்து மோட்டார் மூலமும் பண்ணதான் சொல்றாங்க. இந்த பகுதியோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த பகுதியில இருக்கிற மக்கள் முழுக்க, அதாவது ஒரு 80% ஆசிரியர்களா இருக்காங்க. அந்த ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பகுதினா இந்த ஆசிரியர் குடியிருப்பு சொல்லப்படக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லலாம். இந்த ஊருக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்திலேயே மூலகுளம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே வெளியூர் பகுதியும் இருக்கு. ஸோ இந்த மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் வந்து பக்கத்திலே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சுத்தி ஏகப்பட்ட பள்ளிகள், கல்லூரிகள், அப்புறம் வந்து இந்த பக்கம் பெட்ரோல் பங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், தியேட்டர்,

0: வந்துருச்சு, ஏகப்பட்ட விஷயம் வந்துருச்சு ஓகேங்களா. பக்கத்துல அரும்பாத்தபுரம் மேம்பாலம் வந்துருச்சு, ரயில்வே பாலம் பக்கத்துல அரும்பாத்தபுரம் பைபாஸ் அதுவும் வந்திருக்கு. ஸோ இந்த நகரை சுற்றி ஏகப்பட்ட நகரங்கள் புதுசாக உருவானாலும் இந்த நகரம் தான், இந்த நகரம் தான் மையப்பகுதி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நானே சொல்லிட்டு தான் போதுமா. இப்ப இங்க ஒருத்தவங்க ரொம்ப நாளா வந்து கடவுள் செய்தா சொல்றாங்க, வணக்கம. வணக்கம், உங்க
1: பேர்
0: சொல்லுங்க மேம்.
1: என் பேர் விஜயராணிங்க.
0: விஜயராணி, எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க மேம்?
1: நான் வந்து 47 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறேங்க.
0: 47 வருஷம்னா அப்ப நீங்க இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் உருவாகும் போது நீங்க பாத்துருப்பீங்க. சொல்லுங்க, நீங்க வந்து பாக்கும்போது நகர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் இது உருவாகிறதுக்கு முன்னாடி?
1: உருவாகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நிறைய வயல்வெளிங்க, ஃபுல்லா வயல்வெளி. இந்த வயல்வெளில எல்லாம் நாங்க எல்லாரும் நடந்துதான் போகணும். இங்க இருந்து மூலகுளம் போகணும்னா இருட்டா இருக்கும், சாயந்தரம் டைம்ல வரணும்னா. நாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் அப்பெல்லாம் உழவர்கரை ரெட்டியாப்பாளையம் அந்த மாதிரிதான் போவோம். இந்த வழி போனான்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் இந்த பக்கம் மரம் அடர்த்தியா இருக்கும், பெரிய வாய்க்கா, வாய்க்கால நிறைய தண்ணி. அந்தாண்ட பக்கம் பாத்தீங்கன்னா பனந்தூப்பு, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மல்லாட்டை, மரவள்ளி கிழங்கு எல்லாம் விரைச்சிருப்பாங்க.
0: ஒரு பாக்கிறதுக்கே ஒரு அந்த பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு ஃபீல் வந்துருமா?
1: ஆமாங்க.
0: இப்ப எல்லாம் மாறி போச்சு, மிஸ் பண்றீங்களா?
1: மாறிடுச்சு, அத மாதிரி வாழ்க்கை இப்ப வராது. ஏன்னா நிறைய போயிட்டு அவங்கவுங்க கிழங்கு புடிங்கி சாப்பிடுறது, மல்லாட்டு புடிங்கி சாப்பிடுறதுன்னு நிறைய விஷயங்கள்லாம்
0: பார்த்தா வந்து மத்தவங்க பண்ணதுமே தெரியல, நீங்க பண்ணதுன்னு நினைக்கிறீங்க.
1: எல்லாரும் செய்யறதுதான் அது, ஆனா அது இயற்கையா அப்ப நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சது. இப்ப எதுவுமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு ஸ்கூலுன்னு எல்லா வசதியும் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா இப்ப வராது.
0: ஆனா இப்பவும் கொஞ்சம் தடயங்கள் இருக்குன்னு பாக்கிறேன். எதிர்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பனந்தோப்பு இருக்கு,
1: இங்க வந்து கேமகுட்டன்னு ஒரு குட்டை, அது பெரிய திப்பாப்புளி சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த குட்டை அந்த நாள்ல அப்படியே தண்ணி தெப்ப அடிச்சுன்னு இருக்கும், மழை வந்தா எல்லாரும் அந்த தண்ணியில போய் ஆடு மாடு மேய்ச்சின்னு எல்லாம் இது என்ன ஜாலியா அதுல குளிச்சுன்னு கிடப்பாங்க. அதெல்லாம் இங்க நிறைய இருந்தது. பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, கிடங்கு, இதெல்லாமே இங்க விளைச்சல் இருந்தது.
0: சொல்லும் போது நாங்க நிறைய மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் வந்து அதாவது பைப் தண்ணியில குளிக்க வேண்டிய நிலைமையில இருக்கணும் நாங்களே. நீங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பகுதியை சுத்தி எல்லாமே வளர்ச்சி வந்துடுச்சு. இப்ப இந்த இந்த நகரோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஆசிரியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நகர்னு சொல்றாங்க. உண்மையா?
1: இந்த நகர் வந்த பிறகுதான், ஆனா இந்த ஊரு பப்ளிக் சிட்டி ஆச்சு. இப்ப கோபலம் கடை, பிச்சோரம்பேட்டுன்றதெல்லாம் அந்த நகர் வந்த பிறகுதான் பப்ளிக் சிட்டி ஆச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஊர் எல்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த ஊரு ஒரு
0: டீச்சர்ஸ் காலனி மையப்படுத்தி இந்த பகுதி ஃபுல்லாவே டெவலப் ஆயிருக்குறீங்க. இப்ப இங்க நிறைய வந்து நீங்க விவசாயம் பண்ணதா சொல்றீங்க, எந்த பயிர் அதிகமா இங்க பயிர் வச்சிருப்பாங்க?
1: இங்க வந்து அதிகமா மல்லாட்டை, கம்பு, மரவள்ளி கிழங்கு அதிகமா போடுவாங்க. நெல் விளைச்சல் அதிகமா இருக்கும்.
0: முன்னாடி ஒரு மாந்தோப்புங்கிறத சொல்றாங்க, ஒரு 10th கிளாஸ்ல
1: அந்த மாந்தோப்பை சுத்தி மல்லாட்டை, மரவள்ளி, நெல் அதெல்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய மோட்டர் ஒண்ணு இருக்கும், அந்த மோட்டர்ல நல்லா பம்பு தண்ணி அடிக்கும். இங்க சுத்து வட்டாரம் ஃபுல்லா அந்த மோட்டர்ல போய் தான் துணி எல்லாம் துவச்சுன்னு வருவாங்க.
0: சொல்லும் போது ஆட்டோகிராஃபோட பார்த்த மாதிரியே இருக்கு, பட் என்ன பண்றது மிஸ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்துருக்கோம். இந்த ஷோ வந்து நம்ம புதுவை, ஒவ்வொரு பகுதி புதுவையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியை பத்தி நாங்க சொல்லுவோம். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்ல வேற என்ன சிறப்புகள் இருக்கு? இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கபடி கிரவுண்ட் இருக்கு, ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயில் ரொம்ப ஸ்பெஷலா?
1: ஆமாங்க, இப்ப அவங்க ராதாகிருஷ்ணன் நகர் வந்து ஆரம்பிச்ச அந்த விநாயகர் கோயில் அவங்க வந்து அதை ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அதே மாதிரி இந்த கபடி கிரவுண்ட்ல வந்து அப்பெல்லாம் வந்து பசங்க எங்க ஊரு பிச்சோரம்பேட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கிரவுண்டு தான். இப்ப வந்து கிரவுண்ட் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு, வாக்கிங் போறாங்க. அப்ப வந்து விளையாட்டு மட்டும்தான், பிள்ளைங்க வருவாங்க ஞாயிற்றுக்கிழமையில கபடி ஆடிட்டு கிளம்பிடுவாங்க கோச்சிங் பண்ணிட்டு. இப்ப வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய வாக்கிங் பண்றாங்க, நைட்டு 10 மணி வரையிலுமே இங்க இருக்கிறாங்க. அதனால நல்லா இப்போ டெவலப்மெண்ட் ஆயி
0: இப்ப உங்களுக்கு வந்து எல்லா அத்தியாவசிய தேவையும் இருக்குன்றீங்க. ரொம்ப ஒரு அர்ஜென்சினா எங்க போவீங்க?
1: ரொம்ப அர்ஜென்ட்னாக்கா டவுன் உள்ளதான் போகணும், இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஜிஹெச்சி போகணும். ரொம்ப
0: ரொம்ப கடை விதிகள் எல்லாம் வந்து மூலகுளத்துலயும் இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ல வில்லியனூர் இருக்கு.
1: இப்ப வந்து அந்த மாதிரி ரொம்ப அவசியம் இல்ல, எல்லாமே இப்ப எல்லா இடத்துலயுமே இங்க பக்கத்துலயே எல்லாமே கிடைக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப அவசியமும் ரொம்ப இது பண்றதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் போது மட்டும்தான் மார்க்கெட் எல்லாம் தேடி போறது.
0: வீட்டை விட்டு வெளியே வந்தா போதும், மத்தபடி நாங்க போச்சா விளன்றீங்க.
1: ஆமா,
0: இன்னொரு விஷயம், டிராபிக் ஹெவி டிராபிக் இங்க இருக்கு, ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு.
1: 7 மணிக்கு மேல 10 மணி வரலும் டிராபிக் அதிகமா இருக்கும். அது இன்னாண்டு அண்ணாண்ட தாண்ட முடியாது, அண்ணாண்ட இன்னாண்ட தாண்ட முடியாது. ஏன்னா ஸ்கூலு காலேஜ் நிறைய இருக்கிறதுனால நிறைய டிராபிக் அதிகமா ஆயிடுச்சு.
0: யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குமா அந்த ரோடு?
1: ஆமா, 40

0: வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோடே கிடையாது. அது அப்படியே கல்லு முள்ளுன்னு இருக்கும் ரோடு. இந்த அளவுக்கு பெரிய ரோடு எல்லாம் கிடையாது, ஒரே சின்ன ரோடா தெரியும் அது. அதுல இருந்தா கட்ட வண்டி போவோம், அப்ப மாட்டு வண்டி கட்ட வண்டி அந்த மாதிரி போற அளவுக்குதான். இப்பதான் ரோடு எல்லாம் அகலப்படுத்தி ஆகும், நகரே நல்லா பெருசாகி போச்சு.
1: அப்ப ஒரு ஒத்தடி பாதியான ஒரு பகுதி வந்து இப்ப வேற லெவல இருக்கு.
0: தண்ணி எல்லாம் அப்படியே உஸ்தேரி தண்ணி அடிச்சு மோதின்னு ஓடும். அதுலதான் நாங்க இன்னாண்ட இந்த கோயில் திருல இருந்து அண்ணாண்ட மாறுவோம், அண்ணாண்ட இருந்து இன்னாண்ட வருவோம். அந்த வாக்கியா தண்ணியிலதான்
1: பணமாட்டையில எல்லாம் போது
0: வெட்டி பணமாட்டையை வெட்டி அதை பாலம் போட்டுருப்பாங்க, அது மேல நடந்து போவோம் நாங்க.
1: உள்ளும் போது எனக்கு வேற லெவல இருக்கு. அப்படி இருந்த ஒரு ஏரியா போய் வேற லெவல போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, வளர்ச்சி தேவை. வளர்ச்சி தேவைன்னும் போது ஒரு சில நம்ம எழுதாகணும். பட் சூப்பரா இருக்கு உங்க ஏரியா, ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம், நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: on the eve of Karam Festival, organized in Bero Ranchi, as the chief guest and extended his greetings to the people of the state. He also delivered a message on nature conservation. Yesterday, a seminar cum cultural program was organized at Audrey House in Ranchi, where the entire premises came alive with Jharkhand's cultural spirit to the beats of drums, nagaras and mandar, accompanied by traditional Karam songs. A program was also organized yesterday evening at the Deekshant Mandap in Morabadi, where a tribal fashion show was the main attraction. Karam Festival is considered a symbol of crop protection, respect for nature and the enduring bond between brothers and sisters. On this occasion, sisters observe a Nirjala fast, praying for the well-being and long life of their brothers. Mahvish Rahman, Akashwani News, Ranchi.
1: On to sports now. In women's cricket, India will face Sri Lanka in the gold medal clash at Asian Games Indus in Japan today. The match will begin at 10:30 a.m. IST. India sealed their spot in the final with a dominant 114-run victory over Bangladesh. Sri Lanka had secured their place in the title clash with a win over Pakistan. A deep depression over the west central Bay of Bengal is likely to intensify further into a very deep depression during the next 24 hours and move west-northwestwards. The Alipur Met Office said the system is likely to cross the coast between Visakhapatnam and Gopalpur later tonight or by Wednesday morning. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
2: Thank you, Saira. The Hindu headlines, India-New Zealand FTA to come into effect on October 20. Hindustan Times headlines, Delhi court revives complaint against Sonia in voter list case, while the Pioneer says Sonia voter roll row probe revived. The Indian Express informs IIT Mumbai removes professor named in student suicide from Dean post, while Hindustan Times says IIT Bombay suspends Dean as student stir rages. The Times of India notes grounds in writing a must during arrest even in UAPA, says Supreme Court. The newspaper also writes swept away elephant calf saved by fishermen, adding that the newborn elephant calf had nothing left above water but its trunk. And finally, the Pioneer says keep faith, drop cruelty. Delhi urges temples to swap live jumbos for mechanical ones. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Nina. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to present 72nd National Film Awards at Ekta Nagar in Kevadia this evening. Union Home Minister Amit Shah to inaugurate National Conference of Anti-Narcotics Task Force heads in New Delhi today. External Affairs Minister S. Jaishankar holds talks with his counterparts from France, Ecuador, Slovakia and Switzerland on sidelines of UN General Assembly in New York. Britain agrees to provide limited military support to Saudi Arabia to counter attacks from Iran-backed Houthis. And in women's cricket, India to take on Sri Lanka in gold medal clash at Asian Games in Japan this morning. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
3: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:31, 8 ஆகுது. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஆனந்த் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இந்த ஏரியாலேருந்து தான் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் பேச போறாங்க, இன்னும் அந்த ஏரியா சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆனந்த்.
7: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுற மக்களே. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியிலிருந்து போயிட்டு இருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், இந்த பேரை வச்சு புதுவையில நிறைய நகர்கள் இருக்கு, பட் இந்த நகர் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு 80% மேல ஃபுல் அண்ட்

0: ஃபுல் வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்காங்க. இன்னும் இந்த நகரை பற்றி சொல்லணும்னா, இந்த நகருக்கு பக்கத்திலே வந்து நிறைய நகரங்கள், புது புது நகரங்கள் உருவாகிருக்கு. ராமச்சந்திர நகர், ரோஜா நகர், வசந்தம் நகர், ஆனந்த நகர், கணபதி நகர், இப்படி ஏகப்பட்ட நகரங்கள் வந்து புதுசாக இந்த பகுதியை சுற்றியே உருவாகிருக்கு சொல்லலாம். இங்கேயும் வந்து மோஸ்ட்லி டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன், இப்போ இன்னொருத்தவங்க இந்த ஏரியா பற்றி சொல்ல பார்த்துட்டு பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சாமுண்டீஸ்வரி.
0: சாமுண்டீஸ்வரி நல்ல பேரா இருக்கு, ரொம்ப ஸ்டைலா இருக்கு. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
1: நான் ஒரு 35 வருஷமா நாங்க இங்க இருக்கோம்.
0: 35 வருஷம். அப்ப கண்டிப்பா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க இருக்கிற பகுதி?
1: நாங்க வந்து ரோஜா நகர்ல.
0: ரோஜா நகர். சொல்லுங்க மேம், நீங்க ஒரு 35 வருஷத்துக்கு முடி பாக்கும்போது இந்த பகுதி எப்படி இருக்கும், இந்த ஏரியாவே எப்படி இருக்கும் சொல்லிடுங்க.
1: 35 வருஷம் பாக்கும்போது ஒரு கிராமம் மாதிரி ஸ்டைல்ல இருக்கும். இப்போ வந்துட்டு பாக்குறதுக்கு பாண்டிச்சேரி மாதிரியே இங்க இருக்கு. ரோஜா நகர்ல இருந்து டீச்சர்ஸ் காலனி வரைக்கும், செண்பக நகர், கணபதி நகர், அப்புறம் நிறைய இது லோக்கல்ல நிறைய நகர்கள் இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு.
0: இப்ப இந்த டீச்சர்ஸ் காலனி மையப்படுத்தி தானே இவ்வளவு பகுதி உருவாயிருக்கு.
1: ஆமா, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கு. இந்த ராதாகிருஷ்ணன் நகர்ன்னு சொன்னாலே நீங்க எல்லாம் வெளியில சொல்லும் போது ரொம்ப பெருமையா, அங்கிருந்து வரீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா, டீச்சர்ஸ்க்கு நிறைய இருக்காங்க. ரோஜா நகர், செண்பக நகர், கணபதி நகர், அப்புறம் அன்னித்திராசன, ஏதோ ஒரு நகர் உள்ள இருக்கு. ஆனா அந்த நகர் எல்லாமே டீச்சர்ஸ்ங்க தான் இருக்காங்க. எல்லாம் ஆபீஸ் போறவங்க இருக்காங்க, காலேஜ் போறவங்க எல்லாமே இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்டாவும் இருக்கு.
0: அதாவது இவ்வளவு பெரிய நகரப்பகுதிக்கு இதுதான் மையப்பகுதின்னு சொல்லலாம். சரி, ஒரு 35 வருஷம் கூட பாக்கும்போது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் தான் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் வயலு, கிணறுகள் அதிகமா இருக்கும். கிணறு
1: வந்து பெரிய பெரிய கிணறு. அப்பெல்லாம் அந்த காலத்துல போட்ட கிணறு எல்லாம் இருக்கும். பெரிய மாந்தோப்பு இருக்கும், தென்னந்தோப்பு நிறைய இருக்கும். பேர்கடலை விளையும், மரவள்ளி விளையும், கம்பு, இது எல்லாமே விளைஞ்சது. அந்த அறுத்தது எல்லாமே நான்
0: பாத்துருக்கேன். போயிருக்கீங்களா?
1: அதெல்லாம் நான் போனதுல நான் பாப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க சொல்லும் போது நாங்களே இந்த இமேஜினேஷன் பண்ணும் போது இந்த மரவள்ளி கிழங்கு, இந்த வேர்க்கடலை எல்லாம் புடிங்கி சாப்பிடுறதுலாம் வேற லெவல இருக்கும்.
1: அது எல்லாமே பாக்குறதுக்கு, ஏன்னா எனக்கு பெரியவங்க அம்மா மாமியார் அவங்க எல்லாமே அதெல்லாம் பார்த்து எல்லாமே வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணணும்ன்றது நான் எல்லாத்தையும் நேரடியாக பார்த்துருக்கேன். இப்ப நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து அந்த நெல் வேர்க்கடலை எல்லாம் எப்படி விளைஞ்சனாலே தெரியாது.
0: அவங்க எனக்கே வந்து நீங்க சொல்லும் போது ஆஹா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, இன்னும் ஒரு 50 வருஷம் இப்படி பிறந்திருக்கலாமோ அப்படி ஒரு ஃபீல்.
1: நானுமே அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னமும் அந்த அதுல இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப வந்து வெறும் நம்ம மெயின் பஸ் கார் அது மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வயல் எல்லாம் இன்னமும் நான் கிராமத்து சைடு போனோம்னா அதை பார்த்து ரொம்ப ரசிப்பேன். அது நம்ம ஊர்ல இருந்தவங்க நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல இல்லாததே இல்ல, அந்த அளவுக்கு இருந்தது.
0: மொபைல பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம்.
1: இன்னைக்கு பாத்தோன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுதான், நைட் வரைக்கும் 1 மணி ஆகுது. அப்ப எல்லாம் அந்த வயல்ல எல்லாம் வேலை செய்துட்டு 7 மணிக்கு 7:30 எல்லாம் படுத்துக்குவாங்க. இப்ப வந்து 1 மணி ஆகுது அந்த மொபைல் பாக்குறதுனால.
0: உங்களுக்கு புரியுது, உங்களோட கஷ்டம் புரியுது, மிஸ் பண்றீங்க ரொம்ப. இங்க நிறைய வந்து இந்த பம்பு செட்டு, மோட்டர் கொட்டலாம் இருக்கும்னாங்க. அந்த மாந்தோப்புல வந்து ஒரு பெரிய குளம் இருக்கும். மாந்தோப்புல பக்கத்துல ஒரு புளியந்தோப்பு இருக்கும், அதுக்கே வந்து வேர்க்கடலை வைப்பாங்க. சொல்லும் போதே ரொம்ப அப்படி இமேஜினேஷன் போகுது. நீங்க அந்த காலத்துல இருந்திருக்கீங்க, இப்ப ஒருவேளை அது திரும்ப வந்துச்சு ஏத்துப்பீங்களா?
1: கண்டிப்பா ஏத்துக்குவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இயற்கை வந்து இதுக்கப்புறம் கிடைக்காது இல்ல நமக்கு, இயற்கை கிடைக்காது. அதை வந்து எதிர்பார்க்கறோம். ஆனா அது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்பனா எந்த இடத்துல விளைஞ்சதோ அந்த இடத்துல எல்லாம் பில்டிங் தான் இருக்கு.
0: இன்னொன்னு, இந்த நகர, இந்த ராதாகிருஷ்ணன் நகர் வந்து இந்த சாலை வந்து ஒரு 10 அடிக்கு பெரிய பெரிய சாலை இருக்கு. அந்த தெருக்களும் வந்து ஒரு பெரிய பெரிய தெருக்கள். இது திட்டமிட்டு உருவானதா இந்த நகர்?
1: இது எல்லாமே அவங்க அப்பயே அந்த டீச்சர்ஸ் காலனி பிளாட் போடும்போது இந்த நகருக்கு இவ்வளவு பெரிய ரோடு வேணும் அப்படின்ட்டு அவங்களே எல்லாமே
0: டீச்சர்ஸ்க்காக ஒவ்வொன்றும் உங்க பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க.
1: இன்னைக்கு வந்து நம்ம டீச்சர்ஸ் காலனில இருந்து கிராஸ் பண்ணது, கடைக்கு போனோம்னா கிராஸ் பண்றதுக்கே 10 நிமிஷம் வெயிட் பண்றதா இருக்கு.
0: இப்ப நான் வரும்போது பார்த்தா ஒரு பெரிய ஆர்ச் இருந்தது, ஒரு பெரிய வளைவு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரம் போட்டு இயர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க அப்படி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்பயே புரிஞ்சு போச்சு, இது வந்து ஒரு திட்டமிட்டு உருவான ஒரு நகர் தான் சொல்லிட்டாங்க. பக்கத்துல ரெண்டு பெரிய பெரிய வாக்கிய பார்த்தேன், அது கேட்கும் போது ஊசுடி வாக்கியான்னு சொன்னாங்க. அது ஃபுல்லா தண்ணி போகும்னு சொன்னாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா?
1: தண்ணி வந்து அது ஃபுல் போனது பாக்கல. நான் தண்ணி போயிருக்கிறது அந்த உடைய வாக்கியாவை பாத்துருக்கேன். தண்ணி எல்லாம் ஆனா அப்ப எல்லாம் வந்து ஊருக்கு சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறதுக்கு, சமைக்கிறது, குளிக்கிறதுக்கும் அந்த அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் வீட்டுக்கு ரூமுக்கு ஒரு பாப்போம்.
0: உங்களோட மனக்குமரல் புரியுது, நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்ல வரீங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரும்பாத்தபுரம் இருக்கு. இந்த பக்கம் அரும்பாத்தபுரம், வி மணவெளி, வி தட்டாஞ்சாவடி, ஏகப்பட்ட பகுதி இந்த பக்கம். இதுவும் ஒரு டெவலப்பான ஒரு ஏரியா தான். பக்கத்துல வந்து ஹைவே எல்லாம் போயிட்டு இருக்கு, பைபாஸும் பக்கத்துல இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் டெவலப்மெண்டா இருக்கு. எப்படி இதெல்லாம்
1: இது வந்து இப்ப காலகட்டத்துக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ப இருந்ததுக்கு நம்ம நல்லா ரசிச்சோம், இப்ப வளர பிள்ளைங்களுக்கு இதுதான் மெயினா தெரியுது, அதனால இதுவும் ஓரளவு ஓகேவா அப்படின்ற மாதிரி
0: யோசிக்கிறேன். அதுதான் வேணும்,
1: ஏன்னா நான் இன்னமும் அதை ரசிப்பேன், எனக்கு இன்னமும் அது பிடிக்கும், இயற்கை ரொம்ப பிடிக்கும். விளையாட்டு

0: விளையறது, நெல் விளையறது, மாமரம் வைக்கிறது. ஏன் எங்க வீட்டுல நாங்க தென்னந்தோப்பு நிறைய வச்சோம்.
1: என்ன பண்ணுங்க, வீட்டை இடிச்சுட்டு பயிர் வைங்க, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல.
0: பக்கத்துல வந்து நான் ஏத்துப்பேன்.
1: ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், விநாயகர் கோயில் ரொம்ப ஸ்பெஷல். நாங்க இங்க ஒரு பெரிய விநாயகர் கோயில் இருக்கு. இப்ப விநாயகர் விநாயகர் திருவிழா கூட வச்சாங்க. சோ நிறைய இங்க திருவிழான்னு பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில் திருவிழான்னு சொல்றாங்க. அது எப்படி இங்க நடக்கும்?
0: இங்க வந்து நம்ம ஆடி மாசத்துல அம்மனுக்குலாம் திருவிழா நடத்துற மாதிரி விநாயகருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா நடத்துக்கும். ஏன்னா அது விநாயகர் கோவில் நடத்துனால அந்த மாசத்துக்கான ஸ்பெஷல்ன்றதுனால அது நல்லா பிரம்மாண்டமா பண்ணுவாங்க.
1: ஒரு வாரம் பண்ணுவோம்ன்றாங்க. டெய்லி உண்டை கோவில் படை பண்றேன்.
0: பிரசாதமே நாங்களே வாங்கி சாப்பிடுவோமா?
1: பரவாயில்ல, என்ன மாதிரி அந்த கியூல நிப்பாங்க
0: போலதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிரசாதம்னால எங்கேயுமே நின்று கோவில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம்.
1: என்ன மாதிரியேப்பா, ஐயோ எனக்கு பிரசாதனா ரொம்ப பிடிக்கும் மேம். ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த ஏரியா பத்தி, ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
1: மக்கள் இன்னும் நிறைய தகவல்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேர்களே, புதுச்சேரி அரசின் மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை டாக்டர் அம்பேத்கர் சாலை, நேதாஜி நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், தமிழ்தாய் நகர், கோவிந்த் செட்டியார் தோட்டம், அவ்வை நகர், உடையார் தோட்டம், எல்லையம்மன் கோயில் தோப்பு, காளியம்மன் கோயில் தோப்பு, தாமரை நகர், முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோவில் தோப்பு, இந்திரா நகர், பிரான்ஸ்வா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு ஆகிய பகுதிகளில் மின்சார விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: புதுவை 102.8ல இது நம்ம புதுவை. டைம் கிட்ட 8:42, 53 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி உழவர் கரை தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இந்த ஏரியால இருந்தான் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ யார் யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த்,
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு ஷோ பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, உழவர் கரை தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், செல்லமா டீச்சர்ஸ் காலையும் சொல்லக்கூடிய இந்த ஏரியா தான் போயிட்டு இருக்கு. இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணாங்க. பட் ஒரு பகுதி முழுக்க முழுக்க வந்து முட்புதர்கள், அந்த காடு மாதிரி சொல்றாங்க. இன்னமும் இந்த டீச்சர்ஸ் காலனிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அது சுத்தி பனந்தோப்பெல்லாம் இருக்கு. இப்ப கூட நீங்க வந்தா பாக்கலாம். ஏன்னா வந்து இந்த தடயங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப ஒருத்தவங்க வந்து நம்ம நேஷன்ல டைம் ஒரு ஆண்மகன் பேச போறது, பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார், குட் மார்னிங்.
3: ஒரு
4: சைட்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, நல்ல பெரிய ரோடு, ஸ்கூல் நிறைய இருக்கு.
3: ஆமா, எக்கச்சக்கமான ஸ்கூல் இங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பெட்ரோல் பங்க், ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் சார். உங்க சின்ன ஏரியாவில இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எப்படி பாக்குறீங்க?
4: இப்ப ரொம்ப சந்தோஷமா சார். ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துக்கு முடி பார்க்கும் போது இப்ப ரொம்ப டெவலப் ஆகி, ரொம்ப 30 வருஷத்துக்கு முடி இருந்த மாதிரி இப்ப இல்ல, ரொம்பவே நல்லா இருக்கு.
3: இந்த ரோடு எப்படி அப்பெல்லாம் வந்து ஒரு ஒத்தடி பாதையா இருக்கும், அவ்வளவு ஒரு கார் போற அளவுக்கு தான் இருக்கும். சின்ன ரோடு, நிறைய பேர் சைக்கிள் தான் போவாங்க, கட்ட வண்டி இப்படிதான் போகணும்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செம்ம டிராபிக், பெரிய பெரிய ரோடு. எப்படி
4: இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, அதனால அதுக்கு தகுந்த ரோடு இப்ப எல்லாமே போட்டாங்க. இப்ப ஒரு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கிராஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்ப எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெரியவங்களை அமைச்சுவிட முடியல, குழந்தைகளை அமைச்சுவிட முடியல,
3: டிராபிக் அதிகமா இருக்கு,
4: டிராபிக் அதிகமா இருக்கு.
3: அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒத்தடி பாதை, அவ்வளவு லைட் எதுவுமே இருக்கு, அது ரெண்டு பக்கம் வாய்க்கா தண்ணி போயிட்டு இருக்கும், அவ்வளவு மக்கள் நட மாட்டமே, 6 மணிக்கு மேல மக்கள் நட மாட்டமே இருக்காதுனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, பட் அவ்வளவு டிராபிக் அதிகமா இருக்குன்றீங்க.
4: ஆமா, ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கு.
3: இங்க வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகர பகுதின்றாங்க. இந்த டீச்சர்ஸ் காலேஜ் வந்து திட்டமிட்டு கட்டப்பட்டது. தெருக்கள் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, ரொம்ப அகலமா இருக்கு. ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, கபடி கிரவுண்ட் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
4: கபடி கிரவுண்ட் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம பிச்சவரன்பேட்டு, அருமத்தபுரம், இந்த மாதிரி சைட்ல இருந்து நம்ம இந்த கிரவுண்ட்ல வந்து விளையாட்டு மட்டும் இல்லாம வாக்கிங் போறது எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: ஆமா, அந்த அதே மாதிரி நிறைய மரங்கள் வளர்க்குறாங்க போல. இந்த பக்கத்துல மரங்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கு. இந்த பக்கம்
4: மரங்கள் இருக்கிறது பாத்தீங்கன்னா வாக்கிங் பண்ணணும், ரொம்ப எல்லாருக்குமே நிழல் நிழல் கொடுக்கறதுக்காக.
3: மதிய டைம்ல கூட போலாம், வெயில கூட போலாம், அவ்வளவு நிழலா இருக்கும் போது.
4: வெயில் இருந்தே இருக்காதுங்க, எப்பயுமே நிழலா தான் இருக்கும். அது மாதிரி இப்ப மரம் வச்சு நல்லா
3: இந்த கிரவுண்ட் வந்து பராமரிக்கிறீங்க.
4: ஆமா,
3: இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பயிர்களை பேச சொல்றாங்க. பெரிய மாந்தோப்பு தான் சொல்றாங்க. அந்த மாந்தோப்பு தெரியுமா உங்களுக்கு?
4: மாந்தோப்பத்தி எங்க வீட்டுல சொல்லிருக்காங்க. நான்
3: சின்ன வயசுல அந்த பக்கம் போறது பயப்படுவாங்க அப்படின்னாங்க.
4: ஆமாங்க, அந்த மாந்தோப்பு இருந்துருங்க, ஆனா அங்க நாங்க போனது கிடையாது. நான் சொன்னது வச்சு சொல்றேன். இந்த மாந்தோப்பு இருக்கும்போது அங்க கிணறுலாம் இருந்திருக்கு, அந்த கிணத்து வழியாதான் மோட்டர் வச்சு எல்லாமே விவசாயம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நான் போனது இல்லைங்க. அங்க
3: நிறைய மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த பக்கம் இன்னும் பனந்தோப்பு இருக்கு. சூப்பரா ஏரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஊரை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்கு?
4: இங்க ஊரை சுத்தி சிச்சவரன்பேட் பக்கத்துல பாத்தீங்கன்னா அருமத்தபுரம், முத்துப்பிள்ளைப்பாளையம், அம்மா நகர், ஐயங்குட்டிப்பாளையம், தர்மபுரி, முத்துப்பிள்ளை முத்திரப்பாளையம்,

0: இந்த மாதிரி ஏரியாலாம் மாரி உழவுத்துறை எல்லாமே.
1: ஆனா உங்க உங்க ஏரியாவை சுத்தி எல்லா ஏரியாவும் டெவலப் ஆகுது, ஆனா உங்க ஏரியா வந்து வேற லெவலா டெவலப் ஆயிடுச்சு. உங்க ஏரியாவுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பைபாஸ் ஹைவே எல்லாம் வந்துருச்சு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வேற லெவலா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கு, நீங்க எதிர்பாக்குறீங்களா?
0: டெவலப் வந்து சந்தோஷம்
1: தானேங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா இல்ல இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா? அப்புறம் இந்த ஒரு டீச்சர்ஸ் காலனி வயல் வெளியா இருந்த ஒரு டீச்சர்ஸ் காலனி பிடிச்சிருக்கா இல்ல இப்ப ரொம்ப டெவலப் ஆயிருக்க இந்த ஏரியா பிடிச்சிருக்கா?
0: டெவலப் ஆயிருக்க இந்த ஏரியா தாங்க பிடிச்சிருக்கு.
1: ஒருவேளை ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட அந்த பழைய காலத்துக்கு போக மாட்டீங்க?
0: இல்ல போவாங்க, வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்ப இந்த வாழ்க்கை பிடிச்சிக்கிடுங்க.
1: வாய்ப்பு இருக்கா? சும்மா தான் கேட்டு பார்த்தேன், பட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. இப்ப வந்து நாங்க வந்து எஃப்எம் ரெயின் போல வந்துட்டு இருக்கோம். இந்த ஷோ வந்து நம்ம புதுவை புதுவை இருக்கிற ஒவ்வொரு பகுதியை பத்தி நாங்க சொல்லுவோம். இன்னைக்கு டீச்சர்ஸ் காலனி பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஏரியால சிறப்புன்னு ஏதாவது இருக்கா? இது இந்த விஷயம் ரொம்ப சிறப்பு இல்ல தண்ணி சிறப்பு, இந்த ஏரியா தண்ணி சூப்பரா இருக்கும், அந்த மாதிரி எதாவது இருக்கா?
0: இந்த ஏரியால பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது இல்லாம டைமுக்கு கரெக்டா விட்டுருவாங்க, ரொம்பவே தண்ணிக்கு எங்க ஊருக்கு பஞ்சமே கிடையாதுங்க.
1: எதுக்கு வந்து காட்டு மூடுன்னு சொல்லக்கூடிய செம்மன் படுகை இருக்கு, தர்மாபுரம்ல இருந்து அப்படி கோரிமேடு வரைக்கும் இருக்கிற செம்மன் படுகை, அங்க இருக்கிற தண்ணி தான் வந்து அடியில உற்பத்தியாகி இங்க கீழே இறங்கும் சொல்றாங்க. உண்மையா அதனால தண்ணி இங்க டேஸ்டா இருக்கு.
0: மேபி இருக்கலாங்க, ஏன்னா தண்ணி ரொம்பவே நம்ம ஏரியாவில நல்லா இருக்கும். நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் தண்ணியை பத்தி யாரும் குறை சொன்னது கிடையாது.
1: பட் உங்க ஏரியா வந்து சூப்பரா இருக்கு, நாங்களே கண்ணு வச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்க ஏரியா சுத்தி போடுங்க. ஓகேவா?
0: தேங்க்யூ, பை.
1: ஓகே மக்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த டீச்சர்ஸ் காலனி பத்தி தெரிஞ்சுக்காம தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:52 ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். ஆனந்த் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: என்ன சொல்ல போற, ஒண்ணும் இல்ல, பேசிதான் கொடுக்க போற. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போயிட்டு இருந்தது. இந்த ஏரியா பத்தி சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பட் டைம் எல்லாம் இல்ல. சோ வந்து இந்த ஹாஃப் அன் அவருக்கு என்னால என்ன சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஷோ வரும்போது கண்டிப்பா இந்த ஏரியா பத்தி இன்னும் பிரீஃபா சொல்றேன். சோ அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இப்போ ரெயின்போ புதுவை 102.8.
0: நன்றி ஆனந்த். கேட்க போற பாடலோட இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேரம் 8:55 தொடர்வது.
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒருத்தர் தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பத்தி என்ன நினைப்போம்? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இன்னைக்கு என்னமோ ஆயிட்டுது, அதுதான் இப்படி தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற நினப்பு தானே நமக்கு வரும். ஆனா அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதும் தப்பு. ஏன்னா சில ஞானிகளும் அப்படிதான் சிரிப்பாங்க. இப்போ ஜப்பான்ல ஹோட்டே அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், வேற எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு வந்து சிரிக்கும் புத்தர் அப்படின்னே பேர். சைனாவில் 3 ஞானிகள் இருந்தாங்க, 3 சிரிக்கும் சன்னியாசிகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ஏன்னா அவங்க உண்மையான பேர் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஊர் ஊராக போவாங்க, சிரிப்பாங்க. இவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க, எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியாது. புரியாமல் சுற்றி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அவங்களும் மெதுவாக சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அந்த இடம் ஒரே சிரிப்பு மயமாக ஆகிடும். யாராவது அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் வெறுமனே சிரிக்கிறோம், இப்போ இந்த சூழ்நிலையை சிரிப்பாக மகிழ்ச்சியாக மாற்றுறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு கடத்தெருவில் வந்து நின்று அந்த 3 பேரும் சிரிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்கள பார்த்துட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த

0: இடத்துல நிறைஞ்சிருந்தது என்னன்னு கேட்டால் மன இறுக்கம், பணம், பேராசை, ஏமாற்று வேலை, இப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூராவும் சிரிப்பு மகிழ்ச்சி. படிக்காத அந்த மூன்று சன்னியாசிகளும் சீனா பூராவும் சுற்றி மக்களை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக பண்ணாங்களாம். ஒரு கிராமத்தில் அவங்க இருக்கிறப்போ அந்த மூணு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ எப்படி அவங்க சிரிக்க போகிறாங்க பார்த்துடலாம் அப்படின்னு மக்கள் ஆவலாக அங்கே போய் பார்த்தாங்களாம். அங்கே போய் பார்த்தா இறந்து கிடந்த சன்னியாசி உடம்பை சுற்றி மற்ற ரெண்டு பேரும் ஆனந்தமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். என்ன இது பைத்தியக்காரத்தனம், அவர் செத்து கிடக்கிறார், நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் சொன்னாராம், நாங்கள் மூணு பேரும் உயிரோடு இருந்தப்போ யார் முதல்ல இறக்க போகிறோம்னு பேசிக்குவோம், இப்போ இவர் அதில் ஜெயிச்சுட்டார், நாங்கள் எப்பவும் சிரிச்சே வாழ்ந்தோம், இப்போ எங்கள் நண்பரை எப்படி வழி அனுப்புறது, எப்படி வாழ்ந்தோமே அப்படித்தானே வழி அனுப்பி ஆகணும், அதுதான் சிரித்து மகிழ்ச்சியாக விடை கொடுக்குறோம், நாங்கள் அவர் இறந்ததாகவே நினைக்கல, வாழ்வுக்கு ஏது சாவு அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அவரை சூடுகாட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டணும்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முடியாது, ஏன்னா எங்கள் நண்பர் தான் வந்து இறந்து போனால் குளிப்பாட்டாமல் அப்படியே இருக்கிற ஆடையோடு சிதையில் வச்சு கொளுத்தணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியே கொண்டுட்டு போய் கொளுத்திருக்கிறாங்க. நெருப்பை வச்சதும் ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த சிதையிலிருந்து நிறைய வெடி சத்தங்கள், வர்ண ஒளிகள், வான வேடிக்கைகள். அந்த சன்னியாசி தான் சாகரத்துக்கு முந்தி தன்னுடைய உடையில் யாருக்கும் தெரியாமல் பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் மறைச்சி வச்சுருந்துருக்கிறார். அப்போ மக்கள் அந்த வேடிக்கையை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த ரெண்டு சன்னியாசிகளோடு சேர்ந்து அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இறப்புங்கிறது உண்மையில் இறப்பு கிடையாது, அது புதிய வாழ்வின் ஆரம்பம். இது ஒரு ஞானியின் கருத்து. அதாவது இறப்பு வரும்போது அதை மகிழ்ச்சியாக வரவேற்கிற மனப்பக்குவம் வந்துட்டதுன்னா இறப்பு கூட தன்னுடைய கொல்லும் சக்தியை இழந்துருமா, நீங்கள் அதை கொண்டுள்ளாமா, இதுதான் அந்த பெரியவருடைய கருத்து. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கை வாழ்வதற்காகன்னு இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் அப்படி சொல்லப்படாது. வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும் இல்லை, வாழ்க்கை வாழ்விப்பதற்காக, கொண்டாடுவதற்காக, அதாவது வாழ்க்கை கொண்டாடுவதற்காகன்னு சொல்லணும். இன்று முதல் வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ளுவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். இப்போது ஒருத்தர் வந்தார், தலையில் கட்டு போட்டிருந்தார். என்னங்க தலையில் கட்டுன்னேன், எங்கள் வீட்டில் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க வீட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னார். விழுந்தது அவங்க தானே, அதுக்கு நீங்கள் ஏன் கட்டு போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க விழுந்ததை பார்த்து நான் வாய் விட்டு சிரிச்சுட்டேன் அப்படின்னார். வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும் இல்லை, நமக்கு வர்ற துயரங்களையும் கொண்டாடுவோம், வாழ்க்கை கொண்டாடுவதற்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவோம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்களுக்கு இடையிலான 3வது தேசிய மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் எதிர்கால தலைமுறையை போதை பிரச்சினையில் இருந்து பாதுகாக்க பொதுவான பொறுப்புணர்வு அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த மன உறுதியுடன் பாடுபட வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் போது லக்னோ மற்றும் டேராடூனில் அமையவுள்ள போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியக மண்டலங்களின் புதிய வளாகங்களுக்கும் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் தனது 85வது நிறுவன தினத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்துடன் இணைந்து மை பாரத் இணையதளம் மூலம் வினாடி வினா போட்டி ஒன்றை நடத்துகிறது. அறிவியல் மற்றும் புதுமையாக்கம் குறித்து வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை திருவான்மையூரில் உள்ள அரசு பள்ளியில் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அம்மா நகர், கோபாலன் கடை, அன்பு நகர், முத்துப்பிள்ளைப்பாளையம், பிச்சைவீரன்பேட், கல்மேடுபேட் சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒரு பகுதி, புதுநகர், ரெட்டியார்பாளையம், காவேரி நகர், பெருமாள்

ராஜா கார்டன், அஜீஸ் நகர், பவழக்காரன் சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட்டை வீட்டு வசதி வாரியம் ஒரு பகுதி, பாவானன் நகர், பூமியான்பேட்டை, ராகவேந்திரா நகர் ஒரு பகுதி, சுதாகர் நகர், பொன்னகர், கோல்டன் அவென்யூ, வில்லியனூர் இண்டஸ்ட்ரியல் மின்பாதை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கத்தோடு. இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03:25. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ஸ்ல. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நாம ஜென்டில்மேன் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கும்பகோணம்ல இருந்து பிரீதா, பிரதீப் மற்றும் ஸ்ரீதேவி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: விருப்பம் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விண்ணை தாண்டி வருவாயா இந்த திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க? கோவை வடவள்ளியிலிருந்து லூவிஸ் செல்வராஜ்.

9:14 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா தாலாட்டு பாடவா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த் மற்றும் அன்வித். நேர்களை நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த எண்களில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன்.

9:24 12 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லயே நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா மின்சார கனவு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க? விழுப்புரம்ல இருந்து தமிழ்ச்செல்வி. நேர்லயே நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்று இந்த நம்பர்ல.

0: வந்த உங்கடல
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகே மா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இதை கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: பாடல் கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க? நீலாங்கரையிலிருந்து விஜய்.

0: Practices. The Department of Animal Husbandry and Dairying, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: FM Rainbow புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 9:48:20 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா திருடா திருடா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இன்னைக்கு ஒரு சிலருக்கு பாடல் கொடுத்தோம், ஒரு சில பேருக்கு பாடல் கொடுக்க முடியல. யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், நிரஞ்சன் பாண்டிச்சேரி, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், நன்னிலம் நாராயணன், தெற்கிருப்பு மணிகண்டன், யுகேஷ், கடலூர்லிருந்து நெல்லிக்குப்பம் சந்திரமோகன், மஞ்சக்குப்பம், கடலூர்லிருந்து கடலூர், ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, எடப்பாடி பூலாம்பட்டியிலிருந்து தங்கவேல், தூத்துக்குடியிலிருந்து சுப்பிரமணியன், சீதாலட்சுமி, ராதா பிரியா, தேனி மாவட்டம்லேருந்து நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் சென்னை, சரஸ்வதி மூலச்சத்திரம் சென்னை, செஞ்சி சிங்கவரம்லேருந்து கலைவாணி கனிஷ்மா, தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி ரித்தன்தாசன், குமார் இடுக்கி மாவட்டம் கேரளாலிருந்து, சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம், ஊட்டியிலிருந்து சுரேஷ், ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான்லேருந்து, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம்லேருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், கரூர்லேருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா, காரைக்கால் மேலவோடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், கும்பகோணம் பட்டாளம்லேருந்து ரமேஷ் ஜெயந்தி, வாரியங்காவல்லிருந்து கதிரவன், துர்கா மற்றும் ஸ்ரீனிவாசன். நேர்களை நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க முயற்சி செய்யுங்க. நாளைக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் கண்டிப்பாக கிடைக்கும். FM ரெயின்போவுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைனா ஈவினிங் 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு, அதில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக வரப்போகிற பாடல் எல்லாருக்காகவும் தொடர்ந்து கேளுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனி நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. இத்துடன் 14 மாநிலங்கள், 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உள்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள கனடா உடனான இருதரப்பு பேச்சுகள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். புதுச்சேரி மின் நுகர்வோர் குறைதீர் அவை சார்பில் காரைக்காலில் சிறப்பு மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பொதுமக்கள் நேரடியாக புகார்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03 ஆகுது. என்னக்கே கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரமாக நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து ரொம்ப ஈஸியான கேம் தான் இன்னைக்கு. என்ன அப்படின்னா, கேள்வி 2 பதில் 1. நான் கேட்க போகிற 2 கேள்விகளுக்கு நீங்கள் ஒரே ஒரு பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லி கலக்க போகிறீங்க. இந்த ஷோல நீங்க கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஸ்பாட்லேயே வந்து நம்ம கேள்வி கேட்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். சரி, ஒன்று மட்டும் நம்ம வந்து முன்னாடியே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஒன்று மட்டும் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல மனசோட என்ன கேள்வி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, காலில் காயம் எப்படி வந்தது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இந்த ஊரோட பெயர் என்ன அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. அப்போது அந்த ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பதில் என்னவா இருக்கும்? காலில் காயம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இந்த ஊரோட பெயர் என்ன அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. ஓகேவா? இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்து ஒன்னே ஒன்று தான். ஓகேவா? வேற ஒரு பொருள் தரும், பட் பதில் வந்து ஒன்னே ஒன்று தான். அது என்ன பதில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்பர் அதே தான், கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ.

0: வெல்கம் பேக் டு ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:09 ஆகுது. இன்னைக்கு கேள்வி 2 பதில் 1, இதுதான் வந்து கான்செப்ட். உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், காலில் காயம் எப்படி வந்தது அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இந்த ஊரின் பெயர் என்ன அப்படிங்கறது இன்னொரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் ஒண்ணுதான். அது என்ன பதில் அப்படிங்கறத நேயர் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராஜகோபால் இருந்து பேசுறேன்.
0: ராஜகோபால் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லமா இருக்கேன் சார். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட்டா தான் போகணும், நீங்க தான் சொல்லணும்.
0: சரி சொல்லுங்க, என்ன ஆன்சர்?
1: காரைக்கால் இருக்கிறன்னு சொல்ற ஒரு எய்ம் எனக்கு.
0: காரைக்கால் வேற யோசிங்களா பாக்கலாம், என்னவா இருக்கும்? எந்த ஊர்? நான் வந்து க்ளூ தந்துறேன். ஊர் வந்து ஊர் பேர்லயே வரும். ஓகேவா? ஊர் தான், அதுவும் ஊர் தான். என்ன ஊர்? காலில் காயம் எப்படி வந்துச்சு, வந்தது அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஓகேவா? இது ஒரு ஊரின் பெயர். இந்த ஊரோட பெயர் என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னா, அதுக்குமே ரெண்டுத்துக்குமே ஒரே பதில் தான். அது என்னவா இருக்கும்?
1: காங்கேயம்.
0: காங்கேயம். காலில் காயம் எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு காங்கேயம்ன்றது எப்படி பதிலா இருக்கும்? அடுத்த நேரத்தை கேட்கலாமா? காலில் காயம் எப்படி வந்தது அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஊரோட பெயர் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. சோ இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வந்து ஒன்னே ஒண்ணுதான். சோ ஆன்சர் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பர்வின் திருநம்பரே. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேம். சொல்லுங்க, ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: செங்கல்பட்டு.
0: ஓகே, காலில் காயம் எப்படி வந்தது, இந்த ஊரின் பெயர் என்ன அப்படிங்கறதுக்கு கரெக்டான பதில் செங்கல்பட்டு அப்படிங்கிற கரெக்டான பதில பர்வின் மேம் சொல்லிருக்காங்க. பாராட்டுக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கணும் இல்லையா. கணக்கின் குறியீடு, வீட்டை இப்படியும் சுத்தம் செய்வார்கள், அது என்ன? இது ரெண்டு கேள்வி. ஓகேவா? கணக்கின் குறியீடு அப்படிங்கறது ஒரு கேள்வி, வீட்டை இப்படியும் சுத்தம் செய்வார்கள் அப்படிங்கறது இன்னொரு கேள்வி. ஓகேவா? இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே ஒரு பதில் தான். அது என்ன பதில் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க, நம்பர் அதே தான். தொடர்ந்து கேளுங்க. அது ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:17 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேள்வி 2 பதில் 1 அப்படிங்கறது தான். கேள்வி 2 நான் கேட்பேன், பதில் என்ன, ஒன்னே ஒன்னு, அது என்ன அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இது கணக்கின் குறியீடு அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, வீட்டை இப்படியும் சுத்தம் செய்வார்கள், அது என்ன? ஓகேவா, அதுதான் வந்து உங்களுக்காக நான் கேட்ட கேள்வி. பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கடலூர் ஓட்டி எம் ராஜேந்திரன்.
2: ஓகே ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்குப்பா.
1: ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: ஸ்மைலே தெரியுது.
0: ஒண்ணு இல்லமா சொன்னேன். அத நான் ரெண்டா கூட சொல்லலாமா?
1: ஓ, ரெண்டா கூட சொல்லலாம். என்னது எனக்கு தெரியாதே.
0: அது பெருக்கல் கூட்டல்.
1: ஓ, பெருக்கல் கூட்டல். இது கணக்கின் குறியீடு இல்லையா?
0: ஆமா.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். கலக்கிட்டீங்க சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
0: ஓகேப்பா,
1: நன்றி நன்றி. நீங்க மட்டும்தான் ரெண்டு கேள்வி கேட்பீங்களா? நாங்களும் ரெண்டு பதில் சொல்லுவோம்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இதை மறப்பது நல்லது கிடையாது. ஓகேவா? இதை எப்பவுமே நம்ம மறக்க கூடாது. அது என்ன அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, ஒரு சின்ன உதவி வந்து நமக்கு கிடைச்சாலும் இதை நம்ம சொல்வோம், அது என்ன? ஓகேவா? ரெண்டு கேள்வி சொல்லியாச்சு. இதை எப்பவுமே மறக்க கூடாது, அது என்ன அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஒரு சின்ன உதவி நமக்கு கிடைச்சாலும் இதை நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லுவோம், ஓகேவா? அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கான கேள்வி. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன், பதில் ஒன்னே ஒண்ணுதான். கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8. இது கெட் செட் கோ.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:24:16 ஆகுது. இன்னைக்கு கேள்வி 2 பதில் 1 அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் கேம் ஷோ போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கடைசியா நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன், இதை மறப்பது நல்லதில்லை, அது எது? சின்ன உதவி வாங்கினாலும், அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு உதவி கிடைச்சா இதை நம்ம சொல்லுவோம், அது என்ன அப்படின்ற கேள்விக்கு கரெக்டா நான் பதில சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களோ? ஓகே, யார் பேசுறீங்க?
1: யார் பேசுறீங்க? கலைவாணி பேசுறேன் மேம்.
0: செஞ்சில இருந்து பேசுறீங்க, அதனாலதான் எனக்கு கேட்காதுன்னு சத்தமா சொல்றீங்களா? ஓகே, ஆன்சர்
1: என்ன? பொறுமையா சொல்றேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க ஆன்சர் என்ன.
1: நன்றி மேம்,
0: நன்றி. சொன்னதுக்கு நன்றி, கரெக்டா கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓகே, சூப்பரா பதில்
1: சொல்லிருக்கீங்க.
0: இங்கிலீஷ்ல ஒரு தடவை, தமிழ்ல ஒரு தடவை. ஆனாடா, எங்கேயோ போயிட்டீங்க நீங்களா? சரி, ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட? சமையல் செய்வோம்ல, சமையல் செய்யும் போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், சமையல் செய்யறதுக்கு உதவும், ஓகேவா? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, தலையிலயும் இத வைக்கலாம், அது என்ன? ஓகேதான், பட் வேற ஏதாவது யோசிங்க பாக்கலாம். இது ஒரு காமனா சொல்லாம அது என்னன்னு சொல்லுங்க. பூனு காமனா சொல்லாம என்னன்னு
1: சொல்லுங்க.
0: காலிஃபிளவர். நீங்க தலையில வைப்பீங்களா? எனக்கு தெரியாம போச்சு. கலைவாணி மேம் வந்து காலிஃபிளவர் தலையில வைப்பாங்க. ஓகே, அதாவது பதில் வந்து
1: ஒண்ணுதான்,
0: மல்லி. ஓகே, நம்ம பிரிச்சிடலாம். மல்லி அப்படிங்கறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், அண்ட் தலையிலயும் வச்சுக்கிறதுக்கு உதவும். கொத்தமல்லி வைக்க மாட்டோம், மல்லி வைப்போம், ஓகேவா? ஓகே, சூப்பர், நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ
0: மேம், தேங்க்யூ மேம், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வியே சொல்லணும் இல்லையா? என்ன கேள்வி அப்படின்னா, இதை வந்து ஓட்டலாம், அது எது? இதை ஓட்டலாம், அது எது? இது ஒரு தமிழ் எழுத்தும் கூட, அது என்ன? இதான் உங்களுக்கான அடுத்த 2 கேள்விகள். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: मैच अगेंस्ट श्रीलंका, इट्स अ रिपीट ऑफ द एशिया कप फाइनल। बस इंडिया को रिपीट करना है जो उन्होंने करा था एशिया कप फाइनल में, और जीत हासिल करनी है क्योंकि इंडिया वन द टॉस, दे हैव इलेक्टेड टू बैट फर्स्ट। एंड एज वी आर टॉकिंग, स्मृति मंदना हैज हिट अ सुपर्ब बाउंड्री, सो best of luck to the Indian team.
1: Yes, indeed. And hopefully India finishes on a good note over there against Sri Lanka. Now to carry on the good news, soft tennis ki duniya mein aapko bata dein ki Bharat ne Pakistan ko hara diya. Ji haan, Jai Meena took on Aryan Hussain in the men's singles group D clash, jahan par unhone outplay kar diya Pakistan ke Aryan Hussain ko 4-2, 4-0, 4-2, 4-0 se. And as a result, we were able to secure that victory. Lekin soft tennis ki duniya mein ek khushkhabri jahan main aapko de rahi hu, wahi pe aapko ek khabar aisi दूंगी जो थोड़ा सा सेटबैक रहा है हमारे भारतीय खिलाड़ी के लिए, क्योंकि आद्या तिवारी सफर्ड अ 1-4 डिफीट टू थाईलैंड्स अलीशा ज़ेलगर इन वुमेन्स सिंगल्स ग्रुप डी।
0: एंड गुड न्यूज फ्रॉम द वर्ल्ड ऑफ बॉक्सिंग इज साक्षी चौधरी, आर कॉमनवेल्थ गेम्स गोल्ड मेडलिस्ट, उन्होंने हराया है पेरिस ओलंपिक्स की ब्रॉन्ज मेडलिस्ट एरा वेलिगास को इन द वुमेन्स 51 केजी राउंड ऑफ 32, और हराया भी है कॉम्प्रिहेंसिवली, तीनों राउंड्स मिले साक्षी को, एंड शी रजिस्टर्ड अ 5-0 विन। एंड याद दिलाएं, आर आर्मी मैन जादूमणि सिंह, ही इज इन एक्शन एज वेल अगेंस्ट चांद बहादुर थापा इन द 55 केजी राउंड ऑफ 32।
1: Right, and the last update and a quick one that we bring to you is from the world of karate, but not a lot of good news because karate mein women's kumiti 55 kilogram ki category mein Alicia suffered a 1-6 defeat against Indonesia's Kok Istri Agyung Sanastiraini in the round of 16, aur Chetan Bhagat bhi apna bronze medal match aaj haar gaye Chinese Taipei ki Chung Myung Yu se. As a result, not a lot of good news from the world of karate, Abhinav.
0: But we are hoping for much better news from the world of cricket. And of course, we have some big matches to look forward to, big encounters look forward to for India today. So please tune in an hour at Akashwani 11:30. We will give you the latest update from Asian Games, Aichi Nagoya. And hopefully, we have some better news and some great news for all you Indian fans out there. Thank you so much for tuning in on Akashwani.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: यू आर लिसनिंग टू द एशियन गेम्स 2026 अपडेट।
4: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
5: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ FM Rainbow புதுவை 102.8 ல. இது கெட் செட் கோ, டைம் கரெக்டா 10:36, 5 நொடி ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேள்வி 2 பதில் 1 அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ உங்களுக்காக கடைசியா நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இதை ஓட்டலாம் அது எது, இது ஒரு தமிழ் எழுத்தும் கூட அது என்ன அப்படிங்கறதுதான் உங்களுக்கான கேள்வியா இருந்துச்சு. ரெண்டு கேள்வி, இதுக்கான பதில் ஒன்னே ஒண்ணுதான். சோ பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
4: சாம்பசிவம் சார், ஆன்சர் தெரியுமா?
6: தெரியும் மேடம்.
4: என்ன ஆன்சர்? இ இ அப்படிங்கறது கரெக்டான பதில். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு லெட்டர் இல்லையா?
6: ஆமா ஆமா,
4: கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இன்னொன்னு கேட்கலாமா உங்ககிட்ட?
6: கேளுங்க, முடிச்சா ட்ரை பண்றேன்.
4: ஓகே, நரைத்த பின் தலையில் வைப்பது அது என்ன? நரைத்த பின் தலையில் வைப்பது அது என்ன? உயர் பதவி அது என்ன?
6: நரைத்த
4: பின் தலையில் வைப்பது அப்படிங்கிற ஆன்சர்லயே பாதி ஆன்சர்ல வந்து உயர் பதவி அப்படிங்கறது இருக்கு இல்லையா. சோ அதோட ஆன்சர்ல அந்த நரைத்த பின் தலையில் வைப்பது அப்படிங்கறதுக்கான ஆன்சர் வரும் கடைசியா. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? ஓகே சார், அடுத்த நேர்கிட்ட கேட்கலாமா? ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வெண்ணிலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். எங்க போன வர காணும் உங்களுக்கு நீங்க?
4: ஓகே, காணாம சார், காணாம.

0: சரி ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
1: தெரியும் மேடம்,
0: என்ன?
1: தலைமை. தலைமை.
0: தலைமை. ஓகே சூப்பர், தலைமை அப்படிங்கிறது கரெக்டான பதில். இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன். வெனிலா மேடம் வந்து கரெக்டா சொல்வாங்க.
1: முயற்சி பண்றேன், முயற்சி பண்றேன்.
0: இப்ப நான் கேட்கலனாலும் நீங்களே சொல்வீங்க, அடுத்த கேள்வி கேளுங்க. அதனாலதான் முன்னாடியே கேக்குறேன் உங்ககிட்ட.
1: முயற்சி பண்றேன்.
0: ஓகே, என்னன்னா கூழ் செய்யவும் உதவும். கூழ் செய்வாங்க இல்லையா, கூழ், அது செய்யறதுக்கு இது உதவும். அது என்ன? இதனால் அடியும் விழும். அது எது? கம்பு. கம்பு அப்படிங்கிறது கரெக்டான பதில். சூப்பர் சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ,
0: நன்றி. ஓகே, அடுத்தடுத்து கேள்வி கேட்டாலும் கரெக்டா சொல்றாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பயிர் வளர்ச்சிக்கு தடையானது அது எது? பயிர் வளர்ச்சிக்கு தடையானது அது எது அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, அதிகம் அலைந்து திரிந்தால் இது ஏற்படும் அது என்ன? அதிகம் அலைந்து திரிந்தால் இது ஏற்படும் அது என்ன? இதான் இரண்டாவது கேள்வி. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் வரும். என்ன ஆன்சர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக்
2: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: ஓகே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: பலராமன்
0: சார், ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பயிர் வளர்ச்சிக்கு தடையானது அது எது அப்படிங்கறது முதல் கேள்வி. ஓகேவா?
6: சொல்லுங்க மேடம்.
0: அதிகம் அலைந்து திரிந்தால் இது ஏற்படும் அது என்ன? அது ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டாவது கேள்வி. ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். என்ன பதில்? அலைந்து திரிந்தால் இது ஏற்படும் அப்படிங்கறதுக்கு எப்படி நிழல்னு வரும்? கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இரண்டாவது ஆன்சரும் அதேதான். ஓகேவா? என்ன ஆன்சரா இருக்கும்? இப்போ நம்ம விவசாயம் பண்றாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க நிலத்துல?
6: நிலத்துல உரம் போடுவாங்க, பூச்சி மருந்து போடுவாங்க.
0: வேற அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க?
6: எருவு போடுவாங்க.
0: அதுக்கு முன்னாடி
6: கதை போடுவாங்க.
0: ஓகே, ஆன்சர் என்ன?
6: கதையில மேடம்.
0: ஓகே சரி, ஓகேங்க சார். அடுத்த நேர்கிட்ட கேட்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சி பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வணக்கம், நாம கேக்குறா புதுலிருந்து ஆசி தம்பி.
0: ஆசி தம்பி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
7: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே சார், ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா?
7: களை.
0: களை.
7: களை எடுப்பது.
0: களை எடுப்பது.
7: ஆமா. ஓகே,
0: அதிகமா
7: களைப்பாயிடும் அது. களை.
0: ஓகே.
7: ஆ, களை எடுப்பது.
0: ஓகே சூப்பர்.
7: நான் இன்னொன்னு
0: சொல்றேமா,
7: தண்ணுக்கு வைப்பது தமிழ் ஒரு எழுத்து.
0: ஓ, என்கிட்ட கேக்குறீங்க.
7: உறுப்பு ஒன்று, அது ஒரு தமிழ் எழுத்து. மாதத்தில் ஒன்று, அதுவும் ஒரு தமிழ் எழுத்து. இதெல்லாம் மூணு இருக்கு, கண்டுபிடிக்கணும்.
0: மூணு இருக்கு, என்ன கண்டுபிடிக்க சொல்றீங்க? என்கிட்ட இந்த கேள்வியை கேக்குறீங்க.
7: ஆமா,
0: மறுபடியும் சொல்லுங்க. கண்ணுக்கு வைப்பது மை.
7: மை.
0: ஓகே.
7: அப்புறம் ஒரு உறுப்பு.
0: கையா?
7: கை.
0: ஓகே.
7: ஒரு மாதம்.
0: தையா?
7: தை.
0: வாவ், நான் அசு சூப்பர். ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி சார, நன்றி.
7: தேங்க் யூ.
0: நன்றி. நானும் வந்து பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அலக்க பயன்படுவது மாடி ஏற பயன்படுவது அது என்ன? அலக்க பயன்படுவது மாடி ஏற பயன்படுவது அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கான அடுத்த இரண்டு கேள்விகள். பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. ரெயின்போக்கு

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட்ஸ் இட் கோ. டைம் கரெக்டாக 10:47, 22 நொடிகள் ஆகுது. கேள்வி 2 பதில் 1 அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இன்னைக்கு கேம் ஷோ போயிட்டு இருக்கோம். கடைசியாக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அலக்க பயன்படுவது அது எது, மாடி ஏற பயன்படுவது அது என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்விகளா. 2 கேள்விகள் கேட்டிருந்தேன், பதில் ஒன்னே ஒன்று தான். என்ன பதில் அப்படிங்கறத சொல்றதுக்காக நேரம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ,
1: வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நாங்க திருவண்ணாமலை இருந்து மனோகரி பேசுறேன்.
0: மனோகரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன ஆன்சர்?
1: படி மேம்.
0: படி கரெக்டா?

0: கரெக்டா மேம்.
1: சரி ஓகே, உங்ககிட்ட இன்னொரு கேக்கவா?
0: சொல்லுங்க.
1: ஓகே ட்ரை பண்ணுங்க. இது ஒரு மாதத்தின் பெயர். இதன் பெயரில் ஒரு பூவும் உண்டு, அது என்ன?
0: டிசம்பர்.
1: டிசம்பர், சூப்பர், கலக்கிட்டீங்க. நன்றி கால் பண்ணதுக்கு.
0: தேங்க்ஸ் மேம்.
1: நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மரத்தின் உறுப்பு இது, வியாபாரம் ஒன்றின் மற்றொரு பிரிவும் இதுதான். மரத்தின் உறுப்பு இது, வியாபாரம் ஒன்றின் மற்றொரு பிரிவும் இதுதான். அது என்ன அப்படிங்கறது தான் கண்டுபிடிச்சிட்டு நீங்க சொல்ல போறீங்க. 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இதப்பம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 KHz எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 KHz எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
3: Hey, inga dada king
4: kana. Idu FM Rainbow 102.8, inga ellame mass hit.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:50, 36 நொடிகள் ஆயிட்டு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க?
5: கனிஷ்மா பேசுறேன்.
1: கனிஷ்மா, புன்னகையோட பேசுறீங்க. கனிஷ்மா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: கண்டுபிடிச்சோம்.
1: என்ன ஆன்சர்?
5: படி.
1: படி அளக்க பயன்படுவது, மாடி ஏற பயன்படுவது, அது என்னன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்களே. நான் இப்ப கடைசியா வேற கேள்வி கேட்டிருந்தேன், என்னன்னு
5: தெரியுமா?
1: மரத்தின் உறுப்பு. ஓகேவா, முதல் கேள்வி மரத்தின் உறுப்பு இது, வியாபாரம் ஒன்றின் மற்றொரு பிரிவும் இது.
5: கிளை.
1: கிளை, ஓகே சூப்பர். கனிஷ்மா கலக்கிட்டீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
5: தேங்க்யூ.
1: நன்றி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:56 நிமிடம் ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றி. கேட்க போற இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை படத்திலிருந்து.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. மேலும் அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்றிரவு நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுசபையின் ஒரு பகுதியாக பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவாக்கியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மழைநீர் தேங்காமல் விரைவாக வெளியேறவும் வடிகால் வாய்க்கால்களில் தடையின்றி நீரோட்டம் ஏற்படவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தூய்மைப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வடிகால் வாய்க்கால்களில் குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு சுப்பிரமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வங்காள விரிகுடாவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதற்கிடையே அடுத்த 2 நாட்களுக்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா, மேற்கு வங்கம், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஓ எஸ் அருண் குரல்களில் பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

கேட்ட பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:19:35 FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மன்மதன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
4: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
7: தொழில் முனைவோர்கள்,
6: நாடக கலைஞர்கள்,
7: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
6: ஹாய் ஸ்நேகிதியே,
7: FM ரெயின்போ புதுவை 102.8
6: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
7: ஹாய் ஸ்நேகிதியே,
6: ஹாய் ஸ்நேகிதியே.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கரம் பூஜையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை அனைத்து மக்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை இயற்கையின் மீதான நன்றி உணர்வு, கடமையின் மீதான பக்தி மற்றும் சகோதரத்துவ உணர்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்களுக்கு இடையிலான 3வது தேசிய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் எதிர்கால தலைமுறையை போதை பிரச்சினையில் இருந்து பாதுகாக்க பொதுவான பொறுப்புணர்வு அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த மன உறுதியுடன் பாடுபட வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் போது லக்னோ மற்றும் டேராடூனில் அமையவுள்ள போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியக மண்டலங்களின் புதிய வளாகங்களுக்கும் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டுகிறார். காண்டா மிருக இனங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்தியா உட்பட உலகம் முழுவதும் உலக காண்டாமிருக தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருளான 5ஐ உயிருடன் வைத்திருங்கள், காண்டா மிருகங்களின் வாழ்விடங்களை பாதுகாக்கவும் வேட்டையாடுவதை தடுக்கவும் காண்டாமிருக கொம்புகளின் சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்கவும் வலுவான முயற்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது. கனடாவில் விமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட துயரமான விமான விபத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரீசரண் திருஞான சம்பந்தம் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மனோஜ் சிவகுமார் ஆகிய 2 இளம் மாணவர்கள் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் துயரம் வெளியிட்டுள்ளார். மேலும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. 10 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்றைய தினத்தில் வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக நேருக்கு நேர் படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:32 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களின் பிறந்த தினம். இவருடைய முழு பெயர் வலங்கை மான் சங்கர நாராயண ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படிங்கறதுதான். 1869 இதே நாள்ல கும்பகோணத்துல பிறந்திருக்காங்க. இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, கல்வியாளர், சொற்பொழிவாளர், அதுக்கப்புறம் சுதந்திர போராட்ட வீரர். ஆங்கில மொழி மேல இவருக்கு இருந்த இணையற்ற புலமைக்காக உலகளவில் பாராட்டப்பட்டவர். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:15:53 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் 20ஆம் நூற்றாண்டுக்கு அடிப்படையாகவும் ஆணிவேராகவும் இருந்தது அறிவியல் வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லணும். அந்த அறிவியல் வளர்ச்சியில பெரும்பங்காற்றிய ஒரு சக்தி மின்சாரம். ஆரம்ப காலத்துல மின்சாரம் அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாத காற்றாற்று வெள்ளம் போல பாயக்கூடியதா இருந்துச்சு. ஆனா மின்சார சக்தியை சரிவர பயன்படுத்த முடியாம போச்சு. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பல கருவிகள் மின்சாரத்தால இயங்குது இல்லையா. நம்ம விரும்பும்படி நம்ம கட்டளைகளின்படி அந்த கருவிகள் செயல்படுவதற்கு காரணம் மின்சாரத்தை கட்டுப்படுத்த உதவக்கூடிய மின் இயக்கி டைனமோ மற்றும் மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற கருவிகள் தான். அந்த கருவிகளை கண்டுபிடித்ததன் மூலம் மின்சாரம் அப்படிங்கிற கட்டுக்கடங்காத குதிரைக்கு கடிவாளம் போட்டு தந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி தான் மைக்கேல் ஃபாரடே. மின்சாரத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படும் மைக்கேல் ஃபாரடே 1791 இதே நாள்ல இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. காந்தவியல் மின்சாரவியலுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை ஆய்வுகளின் மூலம் நிரூபித்த மேதை மைக்கேல் ஃபாரடே. இவர் மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சாரு. கம்பி சுருளுக்குள்ள காந்தத்தை நகர்த்துவதன் மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. உலகிலேயே அதிகபட்ச பரிசோதனைகள் செய்து பார்த்த அறிவியல் அறிஞர் என்று போற்றப்படும் மைக்கேல் ஃபாரடே அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: Hey, இங்க தாதா கிங்கு.

0: ஆனா இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
1: புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:24 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் பழம்பெரும் பின்னணி பாடகரும் 12 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவருமான பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 1930 செப்டம்பர் 22 ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடாவில் பிறந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட 12 மொழிகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு. இவர் கலைமாமணி, கன்னட ராஜ்யோத்சவா உட்பட ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தன்னுடைய வசீகர குரலால கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவருமான பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 1930 செப்டம்பர் 22 ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடாவில் பிறந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட 12 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காரு. இவர் கலைமாமணி, கன்னட ராஜோத்சவா உட்பட ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தன்னுடைய வசீகர குரலால கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க உள்ளார். இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆர்யாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாத்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாத்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ருக்மணி மாலிக் ராஜினாமா செய்ததையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 29 தொடங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை

0: மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் வி போர் உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 பேர் அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2 தேதி இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22 தேதி டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரண் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரண் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008 ஆண்டு 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26 ஆண்டில் 60,690 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
3: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டாமிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனிநபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தின் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்பவுள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம் இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு

0: 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 79 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோசை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 39:30.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: பெண்கள் மௌனமாய் நகரத்தின் வீதிகளின் வழியே, வயற்புறங்களின் வழியே நடந்து சென்றார்கள். இருபுறத்திலும் பெரிய பெரிய பீச் மரங்கள் வளர்ந்தோங்கி நிற்க, சமதளமற்று மேடுபள்ளமாயிருக்கும் அகன்ற பாதையின் வழியாக தோளோடு தோள் உரச ஒருவர் பக்கம் ஒருவராக நடந்து சென்றார்கள். உங்களுக்கு களைப்பே தோன்றவில்லையா என்று சோஃபியாவை பார்த்து கேட்டாள் தாய். எனக்கு அதிகமாக நடந்து பழக்கமிராது என்று நினைக்கிறீர்களா? இதெல்லாம் எனக்கு பழகிப்போன விவகாரம். சோஃபியா உற்சாகத்தோடும் தனது பிள்ளை பிரயாணத்தின் செல்ல விளையாட்டுகளை நினைவு கூர்வதைப் போலவும் தனது புரட்சி நடவடிக்கைகளை பற்றி பேசவும் தொடங்கினாள். அவள் பொய்யான தஸ்தாவேஜுகளோடு எத்தனை எத்தனையோ பெயர்களில் வாழ்ந்திருக்கிறாள். அவள் மாறுவேடம் பூண்டு உளவாளிகளிடமிருந்து தப்பியிருக்கிறாள். விரோதமான புத்தகங்களை கட்டுக்கட்டாக வண்டிகளில் ஏற்றுக்கொண்டு ஊர் ஊராய் சென்றிருக்கிறாள். நாடு கடத்தப்பட்டவர்களை தப்பித்தோடு செய்வதிலும் ஒத்துழைத்திருக்கிறாள். அவர்களோடு வெளிநாடுகளுக்கு துணையாகவும் சென்று சேர்ந்திருக்கிறாள். ஒரு தடவை அவள் தான் குடியிருந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசிய அச்சகத்தை வைத்திருந்தாள். போலீஸ்காரர்கள் அதை கண்டுபிடித்து வீட்டை சோதனையிட வந்தபோது அவள் தன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி வேடமிட்டு மறைந்து கொண்டு தன் வீட்டு வாசலில் வந்து நின்ற போலீஸ்காரர்கள் முன்னிலையிலேயே தன்னை இனங்காட்டாமல் ஓடி மறைந்து தப்பிவிட்டாள். அன்றைய தினம் ஒரே குளிர். அவளோ மெல்லிய ஆடைகளைத்தான் அணிந்திருந்தாள். தலைமீது ஒரு சவுக்கத்தை போட்டவாறு அவள் அந்த பெரிய நகரத்தின் எல்லை வரைக்கும் நடந்து சென்றாள். கையில் ஒரு டப்பாவை தூக்கிக் கொண்டு மண்ணெண்ணெய் வாங்க செல்கிறவள் போல் சென்று நழுவி தப்பிவிட்டாள். இன்னொரு தடவை அவள் சில தோழர்களை சந்திப்பதற்காக ஒரு நகரத்திற்குள் வந்து சேர்ந்தாள். அவர்கள் தங்கியிருந்த மாடிக்கு செல்லும் சமயத்தில் படியில் ஏறிக்கொண்டிருக்கும் போதே மாடியில் சோதனை நடக்கிறது என்பதை கண்டுகொண்டாள். திரும்பவும் கீழே இறங்கி தப்பித்து செல்வதற்கு அவளுக்கு நேரமில்லை. எனவே அவள் ஒரு மாடியின் கீழே இருந்த வீட்டுக் கதவை துணிந்து தட்டினாள். உள்ளிருந்தவர்கள் கதவை திறந்தவுடன் அவள் விறுவிறு என்று தனது மூட்டை முடிச்சுகளுடன் அந்த இனந்தெரியாத ஜனங்களின் வீட்டுக்குள் நுழைந்து விட்டாள். பிறகு அவர்களிடம் பட்டவர்த்தனமாக தன் நிலைமையை சொன்னாள். நீங்கள் விரும்பினால் என்னை போலீசாரிடம் பிடித்துக் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்றாள். அந்த வீட்டில் உள்ளவர்களோ ரொம்பவும் பயந்து போய்விட்டார்கள். அன்றிரவு முழுவதும் அவர்களை கண்ணையே இமைக்கவில்லை. எந்த நேரத்திலும் போலீஸ்காரர்கள் தம் வீட்டுக் கதவை தட்டக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள். இருந்தாலும் அவளை அவர்கள் வெளியே விரட்டவில்லை. மறுநாள் காலையில் அவர்கள் அனைவரும் தங்களது தீரமிக்க செயலை எண்ணி குலுங்க குலுங்க சிரித்தார்கள். மற்றொரு முறை அவள் ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி வேடமிட்டுக் கொண்டு அவளை தொடர்ந்து திரியும் ஒரு உளவாளி சென்ற அதே ரயிலில் அவனுக்கு பக்கத்து சீட்டிலேயே பிரயாணம் செய்தாள். தன் மோப்பம் பிடித்து

0: பெண்ணை எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை அவளிடமே அவன் பெருமையோடு பீற்றிக் கொண்டான். அந்த உளவாளி அவள் அதே ரயிலில் இரண்டாவது வகுப்பில் பிரயாணம் செய்து வருவதாக அவளிடமே தெரிவித்தான். ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் அவன் கீழே இறங்கி சென்று அவள் இருக்கின்ற பெட்டியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி வந்து அந்த கன்னியாஸ்திரியிடம் சொன்னான். அவளை இப்போது காணவில்லை, ஒரு வேளை படுத்து தூங்கியிருப்பாள். அவளுக்கு ஒரே களைப்பாய் இருந்திருக்கும். நமது வாழ்க்கை எல்லாம் விட அவளுடைய வாழ்க்கை சிரமமானது தானே. சோஃபியாவை அன்பு ததும்ப பார்த்தவாறே அந்த கதைகளை கேட்டு தாய் தனக்குள் சிரித்துக் கொண்டாள். நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த சோஃபியா தனது அழகிய கால்களை லாவகமாக எட்டி வீசி நடந்தாள். அவளது பேச்சிலும் நடையின் வீச்சிலும் அவளது உற்சாகம் நிறைந்த கம்மலான குரலிலும் அவளது நிமிர்ந்த தோற்றம் முழுவதிலுமே ஒரு துணிவும் முழுமையான ஆரோக்கியமும் நிறைந்திருப்பதாக தோன்றியது. அவள் எதையுமே ஒரு வாலிப மிடுக்கோடுதான் நோக்கினாள். எங்கெங்கு நோக்கினும் அவள் தன் இதயத்துக்கு மகிழ்வூட்டும் எதையோதான் கண்டாள். எவ்வளவு அழகான பைன் மரம் என்று ஒரு மரத்தை சுட்டிக்காட்டியவாறு கூவினாள் சோஃபியா. தாய் உடனே நின்று அந்த மரத்தை பார்த்தாள். அந்த பைன் மரமும் மற்ற மரங்களைப் போலத்தான் அவளுக்கு தோன்றியது. அவளுக்கு அதில் எந்தவித அழகோ புதுமையோ தோன்றவில்லை. ஆமாம், அது ஒரு அழகான மரம்தான் என்று கூறிக்கொண்டே அவள் சிரித்துக் கொண்டாள். சோஃபியாவின் காதருகே உள்ள நரை முடிகளில் காற்று எப்படி ஊசலாடி திரிகிறது என்பதை பார்த்தாள். அதோ ஒரு வானம்பாடி என்றாள் சோஃபியா. சோஃபியாவின் சாம்பல் நிற கண்கள் அன்பு ததும்பி ஒளி பெற்று விளங்கின. அவளது உடல் முழுவதுமே நிர்மலமான வான மண்டலத்தில் எங்கேயோ இருந்து கேட்கும் ஏதோ ஒரு அரூபியான கீதத்தை கேட்க எண்ணி துடித்தது. சமயங்களில் அவளது அழகிய உடல் ஒரு காட்டு மலரை கொய்வதற்காக குனிந்து வளையும் வாய்க்குள்ளாக ஏதோ ஒரு இசையை முணுமுணுத்துக் கொண்டே அவள் அந்த மலரை தனது மெல்லிய விரல்களால் விருட்டென்று பறித்தெடுப்பாள். நடுங்கும் அந்த பூவின் இதழ்களை இனிமையாய் தடவுவாள். இவையெல்லாம் சாம்பல் நிற கண்களை உடைய சோஃபியாவின் மீது தாய்க்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கியது. எனவே அவளோடு சேர்ந்து நடப்பதற்காக தாய் அவளுக்கு மிகவும் அருகில் நெருங்கியவாறு நடந்து சென்றாள். சில சமயங்களில் சோஃபியா கடுமையாகவும் பேசினாள். தாய்க்கு அப்படி பேசுவது பிடிக்காது. எனவே அவள் அப்பொழுது தனக்குத்தானே நினைத்துக் கொள்வாள், மைக்கேலுக்கு இவளை பிடிக்காது. ஆனால் மறுகணமே சோஃபியா மீண்டும் அன்போடும் எளிமையோடும் பேசுவாள். தாயும் அவளை ஒரு புன்னகையோடு பார்த்துக் கொள்வாள். நீங்கள் இன்னும் எவ்வளவு இளமையோடு இருக்கிறீர்கள் என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய்.
1: எனக்கு 32 வயதாகிறதே என்றாள் சோஃபியா.
0: பிலகையா புன்னகை செய்தாள். நான் அதை சொல்லவில்லை. முகத்தை பார்த்தாள். உங்கள் வயது நீங்கள் சொன்னதை விடவும் அதிகமாகத்தான் தெரிகிறது. ஆனால் உங்கள் பேச்சை கேட்டால், கண்களை பார்த்தால் எனக்கு ஒரே வியப்பாயிருக்கிறது. நீங்கள் ஒரு சின்னஞ்சிறு பெண் போலவே இருக்கிறீர்கள். எவ்வளவோ கஷ்டமும் அபாயமும் நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இதயம் மட்டும் எப்போதும் சிரித்த வண்ணமாகவே இருக்கிறது.
1: எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்போதுமே தெரிவதில்லை. என்னுடைய வாழ்க்கையை ருசிகரமாகவும் சிறப்புமிக்க வாழ்க்கை வேறு ஒன்றிருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் உங்களை உங்கள் தந்தை வழி பெயரால் நிலவ்னா என்றே அழைக்கிறேனே. பிலகையா என்ற பெயர் எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை.
0: நீங்கள் என்னை எப்படி அழைத்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்று ஏதோ யோசித்தவாறே சொன்னாள் தாய். உங்கள் இஷ்டம் போலவே வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களையே பார்க்கிறேன், உங்கள் பேச்சையே கேட்கிறேன், உங்களை பற்றியே சிந்திக்கிறேன். நீங்கள் மனித இதயத்துக்குள் புகும் வழியை அறிந்தவர் என்பதை காணும் போது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுகிறது. தன் மனத்தில் உள்ள அந்தரங்கங்களை எல்லாம் உங்களிடம் எவனும் மறைக்காது சொல்லிவிடுவான். அவன் தானாகவே தன் இதயத்தை உங்களிடம் திறந்து காட்டிவிடுவான். என் மனத்தில் ஒரு எண்ணம் உண்டாகுகிறது, உங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் வாழ்வின் துன்பத்தையெல்லாம் ஒரு நாள் வெற்றி கண்டே தீர்வார்கள். அது மட்டும் நிச்சயம்.
1: நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம், ஏனெனில் நாங்கள் தொழிலாளி மக்களோடு ஒன்று சேர்ந்து நிற்கிறோம்
0: என்று உறுதியாகவும் உரத்து கூறினாள் சோஃபியா.
1: அவர்களிடம் எங்களுக்கு ஒரு மகா சக்தி மறைந்து கிடக்கிறது. அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். அவர்களது மதிப்பும் சக்தியையும் அவர்களை உணர செய்ய வேண்டியதே முக்கியம். அதை உணர்ந்துவிட்டால் அவர்கள் உடனே சுதந்திரமாக தாமே வளர்ச்சி பெற தொடங்குவார்கள்.
0: அவளது பேச்சு தாயின் இதயத்திலே பற்பல உணர்ச்சி கலவைகளை உண்டாக்கியது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
3: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றி

அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 9வது இந்திய சர்வதேச நீர் வாரம் 2026 குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தண்ணீரின் துல்லியமான பயன்பாட்டை வலியுறுத்தினார். மேலும் நீர் சேமிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்குவதில் அரசு உறுதி பூண்டுள்ளது என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்களுக்கு இடையிலான 3வது தேசிய மாநாட்டை தொடக்கி வைத்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் எதிர்கால தலைமுறையை போதை பிரச்சினையில் இருந்து பாதுகாக்க பொதுவான பொறுப்புணர்வு அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த மன உறுதியுடன் பாடுபட வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான 2வது கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இவிஎம் மேலாண்மை மென்பொருள் மூலம் இன்று நடைபெறும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மின் நுகர்வோர் குறைதீர் அவை சார்பில் காரைக்காலில் சிறப்பு மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நாளை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சர்வதேச கிரிக்கெட்டில் 11,000 ரன்கள் எடுத்த உலகின் முதல் கிரிக்கெட் வீராங்கனை என்ற பெருமையை இந்திய மகளிர் அணியின் தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கைக்கு எதிரான இறுதிப் போட்டியின்போது இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனதி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் சார், நீங்க லாஸ்ட் வீக் அந்த கைது நடவடிக்கை அப்போ ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்றது வந்து எப்படி எல்லாம் பாதுகாக்கப்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ அது மாதிரி போறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாமா, இதுல என்ன மாதிரியான ஒரு கிரைடீரியா இருக்கு சார், என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு?
1: அதாவது மேடம், ரொம்ப ஒரு கொடுமையான குற்றமா இருந்தா மட்டும்தான் அவர்களை உடனடியாக கைது செய்யப்படுமே தவிர,
2: சரி,
1: 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை நபர்கள் கைது செய்ய முடியாது என்பதுதான். அவர்களுக்கு முறைப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விசாரணை செய்து உண்மைத்தன்மையை கண்டறிந்தான் அவர்களை கைது செய்ய முடியுமே தவிர வேற எந்த கைது செய்ய முடியாது. முக்கியமா இன்னைக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இலவச வழக்கறிஞர்கள் வைப்பதுன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் மேற்கொண்டு பார்க்கறதுன்னு பாக்கிறோம் நம்ம. இதுல வந்து நம்ம குறிப்பா சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, அதை பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா, எந்த ஒரு நபரையும் கைது செய்வது அது வந்து என்னைக்குமே ஏற்படுறது கிடையாது. குறிப்பா பெண்களை பாத்தீங்கன்னா சூரியன் உதித்த பிறகுதான் அவர்களை வந்து கை செய்ய முடியும், சூரியன் அஸ்தமான பிறகு கை செய்ய முடியும் என்பதுதான். அதுவும் கொடுங்குற்றத்துக்கு மட்டும்தான் கை செய்ய முடியுமே தவிர 7 ஆண்டு குறைவா தண்டனை உள்ள குற்றங்களுக்கு கை செய்ய முடியாது என்பதை பார்க்கணும்.
2: இப்ப விசாரணைய பொறுத்த வரைக்கும் இதுல அந்த தனிநபர் சுதந்திரம்ன்றது எப்படி இருக்கு? இப்ப அவங்க கூப்பிடுற டைம்ல வந்து நம்ம விசாரணைக்கு நம்மளால போக முடியாது. அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்போம், திடீர்னு விசாரணைக்கு வருவாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு விசாரணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல நமக்கான அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது எப்படி இருக்கு சார்?
1: விசாரணை பொறுத்த வரைக்கும் இப்ப பல விஷயங்கள் மாறிக்கிட்டு பாக்கணும். விசாரணை பாத்தீங்கன்னா ஏற்கனவே பெண்களை வந்து ஸ்டேஷன்ல கொண்டு விசாரிப்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெண் காவலர்களை வீட்டுக்கு சென்று விசாரிக்கலாம், காவலையில அழைத்தம் விசாரிக்கணும்னு கிடையாது சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா குழந்தைகளும் அதே தான், வீட்டிலே போய் விசாரிக்கலான்றதுதான் சட்டம் மாறி இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க போன் பண்ணியோ இல்ல நேரா போய் அழைச்சின்னு உடனே வந்துடுவாங்க, அப்படி கிடையாது. நோட்டீஸ் அனுப்பிச்சு கூப்பிடுறாங்க வாங்க. ஏன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சு வரும்பொழுது அப்ப சொல்லலாம், நான் காலையில வரேன் மாலையில வரேன், எனக்கு வேற எதுவும் சொல்லலாம். அதெல்லாம் லிபர்ட்டி வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது கைது செய்யப்படாட்டாலே ஒரு நல்ல விஷயம் தான். முன்பு எதுக்கு எடுத்தாலும் உடனே கைது செய்து அப்புறம் சிறையில் அடைச்சு அப்புறம் பண்றதை விட இப்ப முதற்கட்டமா விசாரித்துட்டு அப்புறம் அதை கொண்டு போவது, கைது நடை கொண்டு போவதுதான் சரியான பொருத்தமான விஷயமா போயிருந்து பாக்கணும்.
0: ஓகே சார், இப்போ இந்த தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து இப்போ ஒரு ஜெண்டர் வேரியேஷன் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா? ஆண் பெண் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் வந்து பொதுவானதுதான். இருந்தாலுமே இந்த ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பிரத்யேகமா ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா சார்?
1: பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களை கைது செய்வதற்கு பெண் காவலர்கள் தான் முக்கியமா வரணும்.
2: ஓகே,
1: அதே போல ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவர்களை வந்து பிடிக்கணும்னு சொல்லும்பொழுது பெண் காவலில் வைத்துதான் அவன் பிடிக்க முடியும் தவிர, சப்போஸ் அவர்கள் தப்பித்து ஓடக்கூடிய சூழல் இருக்குது, அந்த சைடு உடச்சின்னு போறானா அப்ப வேணா அவர்கள் போயிட்டு அவங்க பிடிக்கலாமே தவிர, அது வரைக்கும் பொறுமையாக நிதானமா அவங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்றாங்க தவிர, அவளை பிசிக்கலா பிடிச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெண் காவலர் தான் அதை செய்யணுன்றத ரொம்ப வலுவா சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னதா மேடம், இந்த காலை 6 மணிக்கு மேலேயோ மாலை 6 மணிக்கு முன்போ தான் அவர்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்குமே தவிர அதற்கு பின்பு இரவு நேரத்தில் பண்ணக்கூடாது என்பதை வலுவா சொல்லு சட்டம்.
2: ஓகே ஓகே சார், இப்போ இதுல இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல சார், அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: அதாவது இல்லீகல் டிடென்ஷன் என்னன்னா சட்டவிரோதமாக காவலில் வைத்திருப்பது.
2: சரி,
1: நீங்க சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கலாமா வேணாமா என்பதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவா இன்னைக்கு சொல்றது என்னன்னா, 24 மணி நேரத்திற்கு மேல ஒருத்தரை காவல்நிலைய காவலில் வச்சிருக்க கூடாது. அவர் எப்பொழுது கைது செய்யப்படுகிறாரோ அந்த நேரத்தை குறிப்பிட்டுடுவாங்க. அதிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள மெஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்கணும். அதன் பிறகு அது சப்போஸ் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா டிராவல் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் டெல்லியிலிருந்து பிடிச்சிட்டு வருவாங்க, டெல்லியிலிருந்து பிடிச்சிட்டு வந்தா 24 நேரத்தை கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த டிராவல் நேரத்தை கட் பண்ணிட்டு அப்ப 24 நேரம் பார்த்துதான் அது
2: ஸ்டேஷனுக்குள்ள எப்போ என்ட்ரி போடுறாங்களோ அந்த டைம்
1: ஸ்டேஷனுக்குள்ள இல்ல, கைது செய்யப்பட்ட நேரத்துல தான் இப்ப நம்ம ஜூரிசிக்ஷன் வந்துட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் ஜூரிசிக்ஷன் வந்துட்டாங்க, இப்ப 24 நேரம் கனெக்ட் பண்ணி அதை நம்ம உடனடியா உங்களை ஸ்டேஷன்ல மேஜிஸ்ட்ரேட் ஒப்படைச்சு ஜெயிலுக்கு கொண்டு
2: போனதுதான்.
1: அது கைது செய்யப்படக்கூடிய தண்டனையா இருந்தா மட்டுமே தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா அவரை விசாரிச்சுட்டு அனுப்பிச்சுட்டு
0: இருக்காங்க. ஓகே சார், சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி, அதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பா இல்ல சட்டவிரோதமா ஒருத்தர் வந்து கைது பண்றாங்க, ஒரு கைது நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஒரு பொதுமக்களா அவங்களை அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம்?
1: லீகல் டிடென்ஷன் நடந்துச்சுன்னா உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் யாருன்னா அவருடைய இமீடியட் எஸ்பி தான். அவர்ல பார்த்து சொல்லலாம், அதே மாதிரி நம்ம டிஜிபி கிட்ட சொல்லலாம். குறிப்பா அந்த சம்பந்தப்பட்ட மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம ஒரு கடிதம் கொடுத்தா, கலெக்டர்கிட்ட கடிதம் கொடுத்தா. ஏன்னா கலெக்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் யாருன்னா இந்த ஆர்டிகல் 21 முழுக்க முழுக்க பாதுகாக்க வேண்டிய நபரே அவர் தான்.
2: ஓகே,
1: இன்னைக்கு இப்ப மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அதிகாரி அவர் தான். ஆர்டிகல் 20 வாழ்வதற்கான உரிமையோ வாழ்வாதார உரிமையோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொல்லக்கூடிய அனைத்துமே 20 போது நீங்க இமீடியா, இது ஃபண்டமெண்டல் ரைட். இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை உரிமையில தான் இந்த 21 வருது. அதனால இது ஈவன் எமர்ஜென்சி பீரியட்லயே கூட, ஏற்கனவே எமர்ஜென்சி பீரியட் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் நமக்கு, அந்த எமர்ஜென்சி பீரியட்லயே கூட எந்த சட்டம் வந்து முழுமையா அமல்ல இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட் எப்பயுமே அமல்ல இருக்குன்றதை பாக்கணும்.
2: ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார், அதை பத்தி சொல்லுங்க.
1: ஹேபியஸ் கார்பஸ் மனு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நபர் வந்து அவங்க இல்லீகல், நீங்க சொன்ன இல்லீகல் டிடென்ஷன், சட்ட விரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர் எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பில் ஏற்றின்னு போயிட்டாங்கன்னா சுற்றி வந்துருப்பாங்க, எங்கே வண்டினே தெரியாது. சில நேரத்தில் சில கொடுமைகள் நடக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துவதற்கு அவர் எங்கே இருக்கிறார் என்பதை உடனே தெரிவிக்க நம்ம உயர்நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம மனு தாக்கல் செய்தால் அவர்கள் எங்கு இருந்தாலும் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள்.
2: ஆட்கொணர்வு மனு.
1: ஆமாம், இப்படி ஆட்கொணர்வு மனு வந்து அவர்கள் அவமதித்தார்கள் என்றால் அவர் சட்டத்துக்கு உட்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது, அவர்கள் தண்டனையே வழங்கப்படும் என்று தான்
0: பார்க்கணும். ஓகே சார். அண்ட் இப்போ ஆர்டிகல் 21ன்றது ஒவ்வொரு தனி நபரையுமே வந்து பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், இப்போ அவருக்கான அந்த உரிமைகள் பத்தி இதுல என்ன சொல்லியிருக்கு சார்?
1: கண்டிப்பா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தான், நீ சொல்றது முக்கிய பாருங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தான் நம்ம சொல்றமே தவிர அவர் குற்றவாளி எனக்கு பாக்குறது கிடையாது. நீ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவது இந்த ஆர்டிகல் 21 மூலமாகவே தவிர வேற எதனாலையும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 21 பேஸ் பண்ணி பல்வேறு விதமான தீர்வுகள் வந்திருந்தாலும், இன்னைக்கு ஒரு சிறையில் இருந்த கைதி ஒருவர் 50 போஸ்ட் கார்டில் நான் நீண்ட நாளாக சிறையில் உள்ளேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு கடிதம் எழுதுறார். எதனால் இருக்கிறேன்னு தெரியலன்னு எழுதுறாரு. அந்த போஸ்ட் கார்டு நீதிபதிக்கு போகுது. இந்த போஸ்ட் கார்டை பார்க்குறாரு. அந்த போஸ்ட் கார்டை என்னவா எடுத்துறாருனா ரிட் பெட்டிஷன் எடுத்துக்கிறாரு. கருதி எடுத்துக்கொண்டு அவரை விடுதலை செய்ய சொல்லி அந்த நீதிபதி தீர்ப்பு வழங்குறார். விடுதலை செய்யல, பெயில் வழங்க சொல்லி தீர்ப்பு வழங்குறதான் பார்க்கணும் நம்ம. அப்போ நீங்கள் வந்து தகவல் யாருக்கு போகுது என்பதும் பார்க்குறோம். எந்த வடிவத்தில் போகுது, இந்த ஃபார்மேட்டில் போகுது, பெயில் பெட்டிஷன் வந்து இந்த இதில் போதெல்லாம் பார்க்கறது கிடையாது. தகவல் போதா, அந்த தகவல் உண்மையாக இருக்குதா, சட்டத்துக்கு ஏற்புடையதா, எதிரானதான்னு பார்த்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தி இன்னைக்கு அவங்கள அந்த நபரை வந்து வெளியே அனுப்பிச்சிடாங்க. அந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது, அதை பேஸ் பண்ணி அதன் பிறகு அதே நீதிபதி சுமோ மோட்டாவாக லட்சக்கான நபர்களை இந்தியா முழுதும் வந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சு பார்க்குறோம் நம்ம ஒரு சில தீர்ப்புகளை வைத்து. அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரே காரணத்தினால அவர் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரியில் நீதிமன்றத்தில் புதுச்சேரி ஜெயிலே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சட்ட உதவி மையம் சென்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீகல் கிளினிக் நடத்துகிறாங்க.
2: ஓகே,
1: அப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போடுறது தான் பார்க்குறோம் நம்ம. அது இல்லாமல் இலவச வழக்கறிஞர் மூலமாக அது வந்து நேர்மையான முறையில் வழக்கு நடத்தப்பட்டு இன்னைக்கு பல பேர் விடுதலையாக இருக்கிறாங்க பார்க்கணும்.
0: சரி, ஓகே சார். அந்த நேயர்களை இன்னைக்கு நம்ம ஷோல வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க இதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிபர்ட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட் டு லைஃப் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இதுலயும் வந்து அந்த பெயில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, சோ அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு வாசகம் வந்து சொல்றாங்க இல்லையா, சோ அதை பத்தி
1: ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் சொல்லிக்கிட்டு இருந்தது. பெயில் இஸ் அ ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் சொன்னார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பெயில் வந்து மிக மிக மிக மிக

0: முக்கியமான ஒன்று, முதல் ஒன்றுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் செய்தாரா இல்லையான்றதுதான் மிக முக்கியமானது. அது எப்போ நிர்பணம் செய்யப்படும்னா விசாரணையில் தான் அது வந்து உறுதி செய்யப்படும். இப்போ விசாரணை செய்வதற்கு முன்பே ஒரு நபர் உள்ளே இருப்பதை அதை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தினே இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபர் தப்பித்து ஓடக்கூடிய நபரான்னு பார்க்க சொல்றாங்க.
1: ஓகே,
0: அந்த நபர் சாட்சிகளை கலக்கக்கூடிய நபரா, அந்த நபர் இந்த உள்ளூர்ல இப்படி ஒரு டெபுடேஷன் இருக்குது, இதை மட்டும் பார்த்து நீங்க பெயில் கொடுத்தா போதும் சொல்றாங்களே தவிர வேற எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. இன்னைக்கு இதுதான் முக்கியமா பாக்கணும்.
1: ஓகே சார், இப்ப ஒரு கேஸ் நடக்குது, அது ரொம்ப நாளா போகுது அப்படின்ற போய் அதுலயுமே வந்து நம்மளுடைய அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது வந்து பாதிக்கப்படுறது இல்லையா. சோ இப்ப இதை வந்து சீக்கிரமா விரைந்து முடிக்கிறதுக்கு அந்த ஸ்பீடி ட்ரையல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, சோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க.
0: கண்டிப்பா மேடம், இன்னைக்கு ரைட் டு ஸ்பீடி ட்ரையலே ஆர்டிகல் 21 தான், நம்ம கேஸ் டாபிக்ல தான் வருது.
1: ஓகே,
0: ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா நீதிமன்ற

0: அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க.
1: கண்டிப்பா மேடம், இன்னைக்கு ரைட் டு ஸ்பீடி ட்ரையலே ஆர்டிகல் 21 தான், நம்ம பேச டாபிக்ல தான் வந்தது. ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா நீதிமன்றமும் ஸ்பீடி ட்ரையலை பேஸ் பண்ணி தான் போயிட்டாங்க. இன்னைக்கு முன்பு இருந்து நடைமுறை இப்ப கிடையாதுன்றதை நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு நீதிமன்றமும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா மகிழா கோர்ட்னு தனியா கோர்ட்டே வந்துருச்சு. செக் கேஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக என்ஐ ஆக்டில் தனி கோர்ட் வந்திருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராஃபிக்னு தனியாக கோர்ட் வந்திருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் எதுக்காக நீதிமன்றம் வந்து தனித்தனியாக பிரியுது பார்த்தீங்கன்னா வேகமாக விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னா அது காரணம் என்னவா இருக்குன்னா சில நேரத்தில் வந்து சில காரணங்கள் சொல்லி தவிர்த்து கொண்டு போயின்னுப்பாங்கன்றது. ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் அந்த தவிர்த்தக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான கால சலுகையும் தரத்து கிடையாது.
0: ஓகே,
1: முதல்ல முடியுதா முடியலையா, அடுத்த வாரம் வாங்க இல்லை அடுத்த மாதம் வாங்க சொல்லி முடிச்சிடுறாங்க வேகமாக. அப்போ இன்னைக்கு எல்லா கோர்ட்டுமே இன்னைக்கு ஸ்பீடி ட்ரையல் நோக்கி போயினுக்கிறான்றதை பார்க்கணும்.
0: ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த கேஸ் வந்து எவ்வளோ விரைந்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைந்து முடிச்சிட்டு.
1: பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேயே ஸ்டே தராங்கன்னா டைமோட தான் தராங்க எல்லாத்துக்குமே. அதுக்கு 1 மாதம், இதுக்கு 3 மாதம், 6 மாதம். அதன் பிறகு அவங்களால அந்த ஸ்டேவை கொண்டு வர முடியாதுன்றது தான். முன்னப்படி கிடையாது, ஸ்டே வாங்கிட்டா அது மட்டும் கிடைக்கும், அது எப்போ முடிக்கணும்னு பார்க்கணும். அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்டே உங்களுக்கு இந்த மாதம் மட்டும்தான், முடியலையா ஏன் முடியல காரணம் சொன்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது.
0: ஓகே, ஸோ வேலிட் ரீசன் இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 21 நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. எஜுகேஷன்லேருந்து அண்ட் நம்ம வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படையாக ஒரு சாலை ஓரத்தில் ஒரு கடை போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அடிப்படையாக நம்ம வாழறதுக்கு என்னென்ன உரிமைகள்
1: சுற்றுப்புற சூழல் பாதித்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், நம்மளால வாழ முடியாதுன்றதான் பாக்குறோம்.
0: சரி,
1: சமீபத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் நேபாளில் ஏற்பட்டது காரணம் இன்னைக்கு அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, அது வந்து சுற்றுப்புற சூழல் பாதிப்பு அதிகமான வெப்பத்தின் காரணமாக தான் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலை பாதிக்கிற மாதிரி அதிகமான ஃபேக்ட்ஸ் வச்சுக்கிறாங்களோ அவர்கள் தான் இன்னைக்கு அதுக்கான நஷ்டத்தாரணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடு நடக்குது.
0: ஓகே சார், சொன்னீர்களே பாத்தீங்களா வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக். நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
2: தினமும்
3: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: इनफैक्ट वो 2 पॉइंट की लीड भी अब एकदम खत्म ही हो चुकी है, बिकॉज भारत के पास इस समय 18 पॉइंट्स है सेकेंड गेम में और जापान के पास है 17. यानी गेम को मैच पॉइंट पर लाने के लिए इंडिया को 2 और अंक, इनफैक्ट कहना चाहिए जीतने के लिए 2 और अंक कमाने लगातार. अगर ऐसा होता है तो वेल, इंडिया शुड बी एबल टू गिव दिस एंटायर मैच इन देयर फेवर. बट राइट नाउ, कीपिंग ऑल दोज होप्स एंड फेथ्स अप, इट्स टाइम फॉर अ मोमेंट फॉर अस टू जस्ट सिट बैक एंड एंजॉय द विक्ट्री दैट हैज कम द वे एंड थ्रू द इंडियन वुमेन्स क्रिकेट टीम. अ वेरी बिग माइलस्टोन अचीव्ड ओवर हियर बाय द इंडियन गर्ल्स. कूडोज टू इंडिया. जय हिंद हमारे हर देशवासी को. और इसके साथ ही हम कहेंगे कि यहाँ से ये जो खुशियों की हम जो आपको खबर और अपडेट लेके आ रहे हैं, ये सिलसिला आप शुरू हो जाए और बरकरार रहे. फिलहाल के लिए हमें दीजिए इजाजत. गुड बाय.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया.
2: अभी यहाँ पे एशियन गेम्स.
3: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
6: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
5: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
7: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நம்ம இப்போ எல்லாருக்குமே வந்து வாழறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு உரிமை இருக்கோ, அதே மாதிரி சுத்தமான ஒரு சுற்றுச்சூழல வாழணும் அப்படின்ற ஒரு உரிமையுமே நமக்கு இருக்கு இல்லையா. தூய்மையான காற்று, குடிநீர், அப்புறம் சுகாதாரமான ஒரு சூழல்ல வாழக்கூடிய ஒரு உரிமை, அதாவது ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட். சோ அத பத்தி சொல்லுங்க.
8: இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி சுற்றுப்புற சூழல பாதிக்கப்பட்ட நீங்க உடனடியாக இங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் நீங்க பேசலாம். நீங்க அதே போல வந்து உங்களுக்கு இம்மிடியட் தலை என்னன்னா, உங்களுக்கு வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து நீங்க வழக்கு தொடரலாம். அதுக்கான உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்றதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு குப்பை இடத்துல எங்க போகணுன்றது மிகப்பெரிய கேள்வியா நீங்க மாறிக்கிட்டு. இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க இடத்துல குப்பையை வச்சாங்கன்னா அந்த ஊரே சேர்ந்த இடத்துல குப்பையை வச்சுன்றது. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. அதுக்கு வந்து புதுச்சேரி முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க பெனால்ட்டி போடுறாங்க. குப்பையை எங்கே கொட்டினாலும் பெனால்ட்டி உடனடியாக பாயுது என்பது தான் பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம். இப்போ பல இடத்துல இப்படி குப்பை காடாக அந்த இடம்லாம் நீங்கள் மாறி இருக்குது. இப்போ யார் இமீடியட்டாக தலையிடுறான் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் முழுமையாக இறங்கி செயல்படுதுன்றது தான் பார்க்குறோம் நம்ம. ஏதாவது பிரச்சனை தான் நீங்கள் புதுச்சேரி முனிசிபாலிட்டி காண்டாக்ட் பண்ணாலே, இல்லை கொம்பின் அதை கொம்பின் கிராமம் அதை கொம்பின் கொம்பினை காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதான். அது இல்லாத பட்சத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ளான்றோம்.
3: ஓகே சார், இப்போ ஒரு பர்சனல், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது வந்து, இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு வர்றப்போ ஒருத்தருடைய பர்சனல் லிபர்ட்டியை வந்து எந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க
8: நீங்க? பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லும்பொழுது அவருக்கு எல்லா விதமான லிபர்ட்டியும் உரிமையும் அனைத்து தாதார சுதந்திரமும் வழங்கப்படுதுன்றது உண்மை.
3: ஓகே,
8: அவர் வந்து அவர் மத ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக அவர் எந்த விதமான நம்ம வந்து அவரை டிப்ரை பண்ணக்கூடாது. அது எல்லாமே வழங்கப்பட்டிருந்தாலும், அனைத்தும் வழங்கப்பட்டிருந்தாலும், அது தேசம் என்பதும் ஒட்டுமொத்த மக்களுடைய நலன். அது தனிநபர் நலன் எவ்வளவு முக்கியமோ அதை போய் தேச நலன் மிக முக்கியமானது. ஒட்டுமொத்த மக்களின் நலன் அதுவும் அப்படின் போது, அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் சமூகத்தில் தவறான விஷயங்கள் பரப்புவதோ இல்லை டிஃபேம் பண்ணுவதோ அதெல்லாம் அவர் எப்போ தொடர்ந்தாலும் அவர்கள் மீது சட்டம் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அந்த அதிகமான விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகினது. அது நடவடிக்கை எடுக்க பல பேர் நடவடிக்கை பண்ணிருக்கிறாங்க. ஐடி ஆக்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்காங்க.
3: ஓகே,
8: அதுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை. ஐடி ஆக்ட்லலாம் விசாரணைலாம் இல்லை, அவங்க வந்து உடனடியாக கை செய்யப்பட்டு தான் விசாரணை பண்ணுவாங்க.
3: ஓகே, ஸோ ஐடி ஆக்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா. ஓகே சார், ஓகே சார். இப்போ இதில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னது சார்? இது
8: ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா, நீங்கள் வந்து உங்களை கைது செய்ய வராங்கன்னா அப்போ உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை என்பது தான் அது.
3: ஓகே,
8: ஏற்கனவே சொன்னது போலதான், உங்களை வந்து விசாரணை செய்து எதற்காக கைது செய்கிறார், யார் கைது செய்கிறார், என்ன

0: கைது செய்கிறாங்க அப்படின்றத முழுமையாக விசாரிக்கும். நம்ம அதுமாதிரி அந்த எங்கள் நம்ம நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரணுன்றது தான். நம்ம எங்கே இருந்தோம், நம்ம என்ன பண்ணோம், நமக்கும் அந்த குற்றத்திற்கோ ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை முழுமையாக நம்ம சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. நம்ம கான்டாக்ட் அட்வொகேட்டை கூட்டு நம்ம வந்து அட்வொகேட் வைப்பதற்கான உரிமை, நம்ம நண்பர்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான உரிமை எல்லாமே வழங்கப்பட்டதுன்னு பார்க்கணும்.
1: ஓகே சார். அண்ட் இப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் இதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தரை வந்து கைது பண்றாங்க அப்படின்னா இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை, ஸோ அவர்கிட்ட வந்து அந்த விவரங்கள்லாம் சொல்லிதான் வந்து அவரை கைது பண்ணணுமா இல்ல முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணணுமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா ஒரு நபரை கைது செய்யறதுக்கு முன்னாடி? அதே என்னென்ன விஷயங்கள்
0: ஒருத்தர் கைது செய்யப்படுறாருனாலே அவர்களை ஏன் கைது செய்யப்படுறாங்கன்ற காரணத்தை முதல்ல சொல்லிதான் கைது செய்யணும். கைது செய்யும் பொழுதே அவர்கள் வந்து அவருடைய நண்பரை காண்டாக்ட் பண்றதுக்கோ அவருடைய கவுன்சிலர் காண்டாக்ட் பண்றதோ வழக்கறிஞர் காண்டாக்ட் பண்றதோ முழு உரிமை வழங்கப்பட்டிருக்கு பார்க்கணும். அதே போல அவர்கள் விசாரிக்கப்படும் பொழுதும் கூட வந்து வழக்கறிஞர் வச்சுக்கொள்ளலாம். விசாரணையின் போதும் கூட இப்போ அவர் வந்து நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எப்பயுமே கிடையாது. அதனால அவங்க கைது செய்தாலும் சரி அவர்கள உடனடியாக பெயில விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இங்கே மாவட்ட நீதிமன்றம் மறுத்தால் உயர்நீதிமன்றம் போலாம், உயர்நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் போலான்றது அனைத்து விதமான சலுகை நீங்க வழங்கப்பட்டிருக்கு.
1: ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் என்ன மாதிரியான ஒரு லிங்க் இருக்கு சார்? ஆக்சுவலாக
0: ஆர்டிகல் 21ல இருந்து தான் எல்லாமே உருவாச்சு.
1: ஓகே,
0: ஹியூமன் ரைட்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்றாங்க, வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதார உரிமை. வாழ்வாதார உரிமைன்னு சொல்லும்போது நம்ம சொன்னல ஏற்கனவே இப்ப சாலையோரத்தை கடை போட்டுக்கிறாங்க, என்னுடைய தொழிலை பாதிப்பதாக யார் இருந்தாலும் அப்ப என்ன வந்து இந்த அரசாங்கம் ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுதான்.
1: ஓகே,
0: ஏன்னா நான் சொல்றதை விட என்னுடைய வாழ்வாதாரம், நான் வாழ்வதற்கான ஆதாரத்தை யாரும் கெடுக்க முடியாது என்பது ரொம்ப வலுவா சொல்லுது. இப்ப ரைட் டு ஹியூமன் ரைட் சொல்லும் பொழுது அவரை குடும்பப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்கன்னு ஜென்ரலா சொன்னேன். ஆனா ரைட் டு லைவ்லிஹுட் சொல்லும் போது, வாழ்வாதார உரிமை சொல்லும் பொழுது, அந்த வாழ்வாதார உரிமைக்கு யாராவது பங்கம் விளைவித்திருந்தால் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மூலமா காம்பன்சேஷனே வாங்கலாம்.
1: ஓகே,
0: நீங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தர் தப்பா வந்து இல்லீகல் டிடென்ஷன் வச்சுங்க, இல்லீகல் டிடென்ஷன் காம்பன்சேஷன் கேட்கலாம் நம்ம.
1: ஓகே, சோ ஹியூமன் ரைட்ஸ்
0: மூலமா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா காம்பன்சேஷனே கேட்டனமா வழக்கே தொடரலாம்ன்றதாம் பார்க்கணும்.
1: ஓகே,
0: 21வது பிரிவுல என்ன வருதோ அனைத்துமே ஹியூமன் ரைட்ஸ்ல வந்துதான்.
1: ஓகே,
0: நீங்க சொல்லக்கூடிய இலவச மருத்துவமா இருந்தாலும், சட்ட உதவியா இருந்தாலும், வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதார உரிமையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அனைத்தும் எதுல வருது பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல. இந்த 21ல இருக்கிறது எல்லாமே தான் வந்து தவிர வைஸ் வர்சா.
1: ஓகே,
0: எல்லாமே இது ஒண்ணுதான்.
1: ஓகே சார். அந்த நேயர்களை பாத்தீங்களா, ஆர்டிகல் 21ல நமக்காக எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ நீங்க ஒரு தனிநபர் சுதந்திரம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தரப்புக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இதுவே வந்து இப்போ நம்ம ஏஜ்ட் பீப்புள் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப மூத்த குடிமக்கள், சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டிகல் 21 அவங்களோட பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துது சார்?
0: இப்போ ஏஜ் பர்சனுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த நீங்கள் அரசு துறைக்கு பண்ணுறாலும் சரி அங்கே ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க, திஸ் கியூ ஃபார் சீனியர் சிட்டிசன்.
1: இன்னைக்கு
0: எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கப்படுது அது. காரணம்னா
1: ஈவன் பஸ்ஸஸ்ல இருந்து
0: எல்லாத்துலேயும் காரணம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து வலுவாக பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்குது. அதன் பிறகு அது நடைமுறைக்கு வந்துருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்கிறோம், இந்த இறப்பதற்கான உரிமையும் வழங்கப்பட்டதுதான் சொல்கிறோம்.
1: ஓகே, ரைட் டு டை.
0: ரைட் டு டை.
1: ஓகே,
0: ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் இறப்பு வந்துடும், ஆனா என்ன ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்

0: அவரை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டர் வைத்து அவரை உயிர் மட்டும் பாதுகாத்துருப்பாங்க.
1: ஓகே,
0: அது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அது மிகப்பெரிய மனித உரிமை மீறல், அது கொடுமைன்னு சொல்லுது.
1: ஓகே,
0: ஒரு நபர் உயிர் பிரியும் பொழுதுதான் அவர் நிம்மதியை பெறார், அதை கூட அவர்கள் தராம ஒரு மாதமோ 20 நாளோ அவரை வைப்பதற்கு வந்து அது சட்டப்பீடு குற்றமானது. ஏன், அந்த நபர் விருப்பப்பட்டால் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த ரிஜிஸ்டர்ல எனக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டால் நீங்க என்னை வென்டிலேட்டர் வைக்க கூடாது, என்னை இறப்பதற்கான முழு சுதந்திரத்தோடு என்னை விட்டுடணும்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை எழுதி வைக்கலான்றதான் பார்க்கணும்.
1: ஓகே சார், ஸோ ரைட் டு டை அப்படின்றத பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு வென்டிலேட்டர்ல வைக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு நபருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் வந்து நம்ம ஒரு வென்டிலேட்டர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குலாம் நம்ம போறோம். ஸோ இது வந்து ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இல்லையா? ஸோ எப்படி சார் இது வந்து, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க.
0: அதாவது காமன் காஸ் வழக்குன்னு சொல்லிட்டு 2018 அதுல வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, குணப்படுத்த முடியாத தீராத நோய்களை வைத்திருக்கக்கூடிய நபர்களை நாம் வந்து ஒரு செயற்கை சுவாசம் மூலமாக அவர்களை பாதுகாப்பதை ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் இறக்கணும் என்ற சூழ்நிலை வந்த பிறகு அவர் இறக்க விடுவதுதான் மனிதாபிமானம். இத்தனை நாளாக அமைதியா சந்தோஷமா வாழ்ந்தவரை கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து அவரை வந்து இறக்க விடாமல் துன்புறுத்துவது மிகப்பெரிய துன்புறுத்தல். அதுவும் மனித உரிமை மீறல் என்பது ஸ்ட்ராங்கா சொல்லி இன்னைக்கு வந்து அது சட்டத்துல வந்து அமுல்படுத்தப்பட்டு இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அத வந்து இன்னைக்கு வென்டிலேட்டர் சிஸ்டம் வந்து தவிர்க்கப்பட்டுதான் பார்க்கணும். சில நபரும் மட்டும்தான் ஏதாவது முடியுமா தீர்க்க முடியுமான்ற மாதிரி தான் வென்டிலேட்டர் வைக்கிறாங்க.
1: ஓகே, சோ அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில வென்டிலேட்டர்ல வைக்கிறது குற்றம் இல்லை?
0: குற்றம் இல்லை, குற்றம் இல்லை.
1: அவங்கள வந்து நம்மளால மீட்டு கொண்டு வரணும்.
0: அக்ரிமென்ட் போட்டிருந்தாங்கன்னா, எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கன்னா, அப்ப வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது.
1: இப்படியும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நம்ம அக்ரிமென்ட் வந்து அது எப்படி சார் இது?
0: ரைட் டு டைன்னு சொல்லும்போது ரைட் டு டைவதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து எது அவர் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். நான் எனக்கு இறக்குறேன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா யாருமே வந்து என்ன வென்டிலேட்டர் வச்சோ இல்லை செயற்கையான விஷயங்கள் வைத்தோ என்ன பாதுகாக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சிடலான்றது.
1: ஓகே சார், ஸோ ஆர்டிகல் 21 வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய ரைட்ஸ் அப்படின்றத பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வந்து ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து பேசிக்கா ஆர்டிகல் 21 பத்தி இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்?
0: அதாவது ஒரு நபர் எனக்கு வந்து ஆர்டிகல் 21 அவர் சொல்லணும்னு நினைச்சாலே முதல்ல அவர் வந்து அவருக்கான கல்வி, அதே போல கல்வி என்பது அவருக்கு அடிப்படை உரிமை என்பது தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே,
0: அதே போல வேலை, வேலை என்பது பாத்தீங்கன்னா சுயமா நான் ஒரு ஏற்கனவே சொன்ன சுயமா நானும் எங்க வேணாலும் தொழில் பண்ணலாம்,
1: சுய தொழில்
0: எங்க வேணாலும் பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம், அதுக்கான உரிமை எனக்கு வழங்கப்பட்டது. கல்வி, வேலை, தங்கும் இடம், நான் எங்க வேணாலும் தங்கலாம், என யாரும் தடுத்து நிறுத்த முடியும், எந்த மாநிலத்துல தான் தங்கலாம், எங்க எந்த மாநிலம் தொழில் பண்ணலாம், எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 20 எல்லாமே எனக்கு. அப்படின்னும் பொழுது ஒரு நபர் வந்து எந்த வகையிலுமே அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல அவர் செயல்படலாம், அது பிறரை பாதிக்காத பட்சத்தை தவிர அவருக்கு அனைத்துமே முழுமையான சுதந்திரமாக தான் வழங்கப்பட்டுக்குது. அதாவது அவர் எந்த வகையிலுமே எங்கேயுமே ஸ்டக் ஆஃப் ஆகிட கூடாது. அவர் என்ன நினைக்கிறோம் தாராளமாக செய்யலாம், மறுபடியும் எங்க நினைக்கிறோம் தேச பாதுகாப்புல நிற்கும், இந்த ஒரு தனிநபரை தொடாத வரைக்கும் அறிக்குமே தவிர மற்றபடி அவருக்கு அனைத்தையும் செய்ய முழு உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே,
0: இவர் வந்து அவர் வந்து ஒரு குடும்பத்திலிருந்து இல்லை அந்த சூழல் சரியில்லைன்னு கூட வெளியே வந்துடலாம் அவர். ஸோ கல்வியில் சொன்னோம், வேலையை சொன்னோம், குடும்பத்தை சொன்னோம், ஏன் எதை வேணாலும் சொல்லினு போயினேங்களாம். ஏன்னா ஆர்டிகல் 20 வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் அடங்கிட்டு இருக்குது இன்னைக்கு. ஏன்னா ரைட் டு லைஃப் என்பதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம மருந்து, எனக்கு மருத்துவம் தேவை, மருத்துவமாக என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்கு ரைட் டு மெடிசன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அது முழுக்க முழுக்க இருக்குதுன்றது தான். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், புதிய ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல நான் மறுக்கிறாங்க, ஆனா இந்த ஏற்கனவே சொன்ன காரணங்கள் இல்லாம நான் ஏதோ ஒரு வகையில என்னை வந்து அங்க தவிர்க்கிறார்கள், என்ன மறுக்கிறார்கள் என்றால் நம்ம தாராளமா ஆர்டிகல் 21 எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் சொன்னா இது வரைக்கும் சொன்ன சரத்துகள் இல்லாமல் அதையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்க என்பதை நம்ம வலுவா சொல்லணும். சரி, நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லும் போது எஜுகேஷன் சொன்னோம், மெடிசின் சொன்னோம், எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லினே போயினே இருந்தோம். சரி, இன்னொன்னு விஷயம் சொல்லி அதெல்லாம் பாதிக்கட்டும்னா அந்த விஷயத்திற்கும் ஆர்டிகல் 21 பாயும். அதன் மீது நீங்க மனு போட்டால் அதை நீதிமன்றம் ஆராய்ந்து அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றது தான். ஏன்னா ரைட் டு லைஃப்ல உங்க லைஃப்ல என்னென்னலாம் வருதோ அதெல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு.
1: ஓகே,
0: அதான் விஷயம்.
1: சரி, ஓகே சார். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஏய், இங்க தாதா கிங். FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க அந்த கல்வி உரிமை அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இலவச கல்வி உரிமை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ இதை பத்தி ஆர்டிகல் 21ல இன்னும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: இலவச கட்டாய கல்வி என்பது பாத்தீங்கன்னா 6 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் அனைவருக்குமே கல்வி பயில்வதற்கான முழு உரிமை வழங்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் தாராளமாக சேரலாம், ஒன்றும் தடை கிடையாது. தனியார் பள்ளியில் சேரும் பொழுது அது கேபிடேஷன் ஃபீஸ் நீக்கும். அது ஆனால் இன்னைக்கு இந்த இலவச கல்வி உரிமை, இலவச கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கல்வி உரிமை சட்டத்தில் வந்து எந்த தனியார் பள்ளியாக இருந்தாலும் அந்த தனியார் பள்ளியில் போயிட்டு ஏழை எளிய மாணவர்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மாணவர்கள் சேரலாம். அவர்கள் சேர்ந்தார்கள் என்றால் அந்த பணத்தை அரசாங்கமே கட்டும் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த பணத்தை யார் தருவா? அரசாங்கம் தற்போது. அப்போ இவர் தாராளமாக போய் அங்கே அட்மிஷன் போட்டுக்கலான்றதுதான். அந்த பள்ளியில 25% மாணவர்கள் அங்கே படிக்கணுன்றதான் விஷயம்.
0: ஓகே,
1: அவர்கள் ரெட் கார்டு ஹோல்டராக இருக்கணும், அது வறுமை கோட்டு கீழே நபராக இருக்கணும், அங்கே தாராளமாக படிக்கலான்றதும். அவர்கள் எந்த வகையிலுமே வந்து அந்த நிர்வாகத்தால் புறக்கணிக்கக்கூடாது, சமமாக நடத்தப்பட வேண்டும். அப்படி சமமாக நடத்தப்படலாம், அரசாங்கம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கின்றது தான். அதே போல் அந்த பள்ளியில் இந்த பள்ளியினுடைய கட்டணம் என்ன இவ்வளோதான்ன்றதை ஏற்கனவே கல்வித்துறை அறிவித்தா போல இந்த கல்வி கட்டண நிர்ணயத்தை அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கணும். இதுதான் இந்த ஸ்கூல் டிஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அரசாங்கமே அதான் வழங்கப்போகுது. அப்போ பெற்றோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ அதை வந்து கல்வி கட்டண நிர்ணய குழுவே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக தான் அது முழுமையாக அது கொண்டு வந்துக்கிறான்றதை பார்க்கணும்.
0: ஓகே, ஸோ எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
1: எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தவிர்த்து இந்த சட்டம் என்பது முழுமையாக அனைத்து பள்ளிகளையும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கலாம். அதே போல் கல்வித்துறை இயக்குநர் சொன்னீங்கன்னா அதற்கான ஏற்பாடை உடனே செய்வார்கள் என்று இருந்தோம். ஏன்னா அதை வந்து புதுச்சேரியில் அமுல்படுத்த சொல்லி சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு.
0: ஓகே சார், இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அப்புறம் வாழ்வதற்கான உரிமை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். ஆனால் வந்து இன்னைக்கு வாழ்வாதார உரிமை, வாழ்வதற்கான உரிமை, தனிநபர் உரிமை எல்லாமே பார்த்தீங்கன்னா 21ல சொல்லியிருக்கிறாங்கன்றது தான். ஆனால் அந்த மனிதன் எங்கே எந்த இடத்துல மகிழ்ச்சியாக வாழறான், எந்த இடத்துல சுதந்திரமாக இருக்கிறான், எந்த இடத்துல மனநிறைவாக அவன் எண்ணியதை செயல்படுத்த முடிகிறதோ அதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு மனிதனும் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது என்பதுதான். அவர்கள் நினைத்த போல் வாழ்வது முழு உரிமை வழங்கப்பட்டிருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரக்கூடிய முக்கியமான சரத்து. இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டும், பேச வேண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னா பேசலாம் தாராளமாக. ஆனால் இதை பற்றிய விழிப்புணர்வு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பல பேர் நான் வழக்கறிஞனால சொல்கிறேன், அவங்க வந்து கேட்பாங்க, ஒரு 20 வருஷம் கேட்பாங்க, இவ்வளோ கொடுமைக்கு ஆட்பட்டு இருக்கிறேன் ஆனால் என்னால் வெளியே வர முடியுமா அந்த சுச்சுவேஷன் விட்டு கேட்பாங்க. தாராளமாக வெளியே வரலாம், அனைத்து உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை மட்டுமே நம்ம பேஸ் பண்ணிடல, நம்ம அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை சார்ந்தே வாழ்ந்துருப்பாங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபருக்குமே முழு உரிமை வழங்கப்பட்டிருக்குது, அது தெரியாமலே வாழ்ந்து அவங்க முடிஞ்சிடறாங்க. இந்த ஆர்டிகல் 21 பற்றி பள்ளி கல்வியில் ஒரு தனி சிலபஸே வைக்கலான்றது தான். ஏன்னா மாணவர்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணுன்றத கண்டிப்பாக தெரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அவனுடைய ஃபீல்டு இல்லாமல் தனக்கு உரிமை என்றது தெரிஞ்சுனாதான் அவனால் முதல் நிம்மதியை வாழ முடியும். அவனுக்கு இவ்வளோ உரிமை இருக்குதுன்றது பல பேர் தெரியாமல் வாழ்ந்து நிற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். பொது சாலையோர கடை போட்டிருப்பாரு, பயந்து கொண்டே போட்டு நிற்பாரு. ஆனால் இல்லைல்ல, அப்படிலாம் கிடையாதுப்பா.

0: நீங்க வியாபாரம் பண்ணி பிழைத்துக் கொள்வதற்கான உனக்கு முழு உரிமை வழங்கப்பட்டிருக்குது. அதை உத்தரவாதம் பண்ணி அரசாங்கம் ஒரு ஐடி கார்டே கொடுக்கும்பொழுது அவன் எவ்வளவு தைரியமா நம்பிக்கையா நிம்மதியா வாழ்வான்? அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வழங்கப்பட்டதும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வழங்கப்பட்டது தான். நிச்சயமாக அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டால் மட்டும் மற்ற நபர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். நான் சொல்கிறேன்
1: மேடம். ஓகே சார், ஓகே சார். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் நேரம் கருதி நம்ம நிகழ்ச்சியை வந்து இதோடு நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம். தேங்க்யூ.
2: தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. மலர் போல சிரிக்கின்ற பிள்ளையை கண்டு மகிழாத உயிர் ஒன்றும் இல்லை. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் தி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மலர்ந்தாடும் இன்பச்சோலை, மனமகிழும் பொன்னான வேலை. வரும் பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் பி சுசிலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் அன்னையின் ஆணை திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா? இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்தே காதல் தரவில்லையா? காலத்தை வென்ற கானங்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி. சுசீலா குரலில், பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து.

கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா? இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்தே காதல் தரவில்லையா? காலத்தை வென்ற கானங்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலா குரலில், பாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து.

ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால், இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஆர் சுதர்சனம். இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 2:34. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்று காணுங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், பி சுசீலா மற்றும் ML ஸ்ரீகாந்த் குரலில். உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உதடு சிரிக்கும் நேரம், உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல், கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலா பாடிய பாடல், இருவருள்ளம் திரைப்படத்திலிருந்து.

மனம் என்னும் மாளிகை திறந்திருக்க, மையிட்ட கண்கள் சிவந்திருக்க, இருகரம் நீட்டி திருமுகம் காட்டி தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே. ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், எஸ் ஜானகி குரலில். ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:47. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்று காணுங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: சிந்தும் தேன்துளி இதழ்களின் ஓரம், சென்றேன் ஆயிரம் நினைவுகளோடும். காலத்தேவன் கானங்களில் வரும் பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
0: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: காலத்தேவன் ஜ கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நம்ம கைப்பிடிச்சு நடக்க கத்துக் கொடுத்த நம்ம வீட்டு தூண்களான பெரியவர்களின் ஆரோக்கியமும் அவங்கள அன்போடு பார்த்து கொள்வதும் நமக்கு எவ்வளவு முக்கியம். அந்த பெரியவர்களின் பொன்னான காலங்களை இன்னும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவது எப்படி? வயதான காலத்தில் வரக்கூடிய உடல் உபாதைகள், மனநல பராமரிப்பு மற்றும் அவங்களுக்கு தேவையான அரவணைப்பு பத்தின உங்களோட அத்தனை கேள்விகளுக்கும் டாக்டர் பதில் சொல்ல தயாரா இருக்காரு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோர் நலம், சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்திரன் வி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: நேர்களே, முதியோர் நலம், சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275233 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், 60 வயசுக்கு மேல பொதுவான பாடி செக்அப் மாசத்துக்கு எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்றது அவசியம்?
3: பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான திறன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிற முதியோர்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற எல்டர்லியாக இருந்தாலுமே நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செக்அப் பண்ண சொல்லணும். கம்ப்ளீட் செக்அப் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பேசிக்கான பிளட் டெஸ்ட் நம்ம வருஷத்துக்கு ஒரு வரையாவது பண்ணணும். சில டைம் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு நோய், சர்க்கரை பிபி நோய் இருந்திருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை பெற்று அதுக்கான தேவையான டெஸ்ட் நம்ம பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ அந்த பல நோய்கள் இருக்கிற முதியோர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா மாதம் மாதம் நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு செக்அப் போய் டாக்டரை அணுகுமுறை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸும் செக்அப்ஸும் நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த ஜென்ரலான ஹெல்த் செக்கப் இல்லைனா ஃபுல் பாடி செக்கப்னு நம்ம சொல்லுவோம். அதில் பேசிக்காக நம்ம வந்து நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருக்கா, ரத்த அழுத்தம் இருக்கா, உங்களுடைய கிட்னி சம்மந்தப்பட்டது, ஈரல் சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் கார்டியாக் சம்மந்தப்பட்ட பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெஸ்ட் நீங்கள் பண்ணால் கூட போதுமானது. அதை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய சாதா உடற் செயற்மானம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வருஷம் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக பண்ணணும்.
1: வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும். ஓகே டாக்டர். இப்போ முதியோர்களுக்கு வர மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானங்களுக்கு இயற்கையான தீர்வு அப்படின்னா என்ன?
3: ஓகே, இயற்கைன்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதனா ஒரு பொருள் தான் நம்ம சாப்பிடணும், இயற்கையிலேருந்து ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டா அது சரியாகும்னு நினைப்பாங்க. பட் பேசிக்கான சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னா, முக்கால்வாசி உங்களுடைய முட்டிகளுக்கு ப்ரெஷர் அதிகமாக வரதுனால தான் என்ன சொல்கிறது எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வருகிறது. 1 கிலோ வெயிட் குறையிறதுபடி நம்ம 4 கிலோ வந்து நம்ம அந்த முட்டிக்கான ஃபோர்ஸை நம்ம குறைக்கணும். ஸோ உடல் எடை குறைத்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நம்ம ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம எலும்பையும் வந்து சாதாரணமாக ஸ்ட்ரென்தன் படுத்துறது, கூட இருக்கிற தசைகளையும் நம்ம ஸ்ட்ரென்தன் படுத்தணும். அதுக்கு சாதாரணமாக

0: ஆன்டி கிராவிட்டி எக்ஸசைசஸ் இல்லை பண்ணணும், படுத்துக்கொண்டே செய்கிற எக்ஸசைசஸ். ஒரு ஒரு மூட்டுக்கும் தேவையான சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த எக்ஸசைஸை ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அதை பண்ணணும். அது இல்லாமல் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற சமணம் போட்டு உட்காடுறது, படிக்கட்டில் ஏறுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு சமனான நிலையில் உட்காரணும், சேரில் உட்காந்து பழகிக்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்களை சாப்பிட்ணும். ரொம்ப முக்கியமாக கால்சியம் அண்ட் வைட்டமின் D3 டெப்ளீஷன் வந்து வயதானவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம இதை ஆர்டிஃபிஷியலாக மருந்து மூலயமா இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த இயற்கை ரீதியாக நம்மளுக்கு நிறைய விஷயம், இந்த பவுடர் மருந்துகள் கலக்கும் பாலில் கலந்து குடிங்க, உங்களுக்கு மூட்டு வலி சரியானுன்றது. அதில் ஸ்டீராய்டு வந்து அதிகமாக கலப்படம் இருக்குது. நிறைய பேர்களுக்கு சிறு டைம், அதாவது ஷார்ட் டைமில் நல்ல உடம்புக்கு அந்த விஷயம் சரி இருந்தாலுமே, அது லாங் டைமில் அவங்களுக்கு கிட்னியோ இல்லை ஈரல் பாதிப்போ ஏற்படாத பார்க்கும். ஸோ பேசிக்காக உடம்பு குறைக்கிறது ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது, கரெக்டான நேரத்தில் அந்த புரதம் அதிகமாக இருக்கிற பொருட்கள் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் தேவைன்னா கால்சியம் வைட்டமின் டி இதில் சப்ளிமெண்டேஷன், இது எல்லாமே இயற்கை, இதுவே போதுமானது.
1: ஓகே டாக்டர், இப்போ சக்கரை பிபி இருக்கிறவங்க வீட்டில் இருந்தே அதை எப்படி சரியாக கண்காணிக்கிறது?
0: கரெக்ட், இது வந்து ரொம்ப காமனாக, கிட்டத்தட்ட எவ்ரி 1 in 2 50% நம்ம எல்டர்லிக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை இல்லைனா பிபி நோய் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, அதை அவங்கள பார்த்துக்கொள்கிற குடும்பத்தினரும் சரி, இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் மானிட்டரிங்கை நம்ம நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுவோம். ஏன்னா டாக்டர்களுக்கு அவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க, இல்லை எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ செல்ஃப் மானிட்டரிங் வந்து ரெண்டு விஷயமும் நம்ம பார்க்குறோம். சர்க்கரைக்கு வந்து இப்போது நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டமில் ஈஸியாக நம்மளுக்கு அந்த செல்ஃப் மானிட்டரிங், இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்புன்றது ஈஸியாக கிடைக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை 2 வாரத்துக்கு 1 முறையாவது நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை ஆகாரத்துக்கு முன்னும் 1.5 மணி நேரத்துக்கு பின்னும் நம்ம சுகரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஓரளவு நம்மளுக்கு கரெக்டான வேல்யூஸை சொல்லும். நம்ம ஒரு லேபை போய் அனுமானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வீட்டில் அவங்களோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினர் யாரோ ஒருத்தவங்களாவது செய்யலாம். பிபின்றது இப்போது நவீன காலத்தில் நம்ம டிஜிட்டல் பிபி அப்பாரட்டஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக எப்படி நம்ம சொல்லுவோம்னா, செய்முறை எப்படின்னா, ஒரு எந்த ஒரு காஃபி டீ எக்ஸசைஸ் இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சிட்டிங் பொசிஷனில் உட்காந்ததுக்கப்புறம் தான் பிபியை செக் பண்ண சொல்லணும். அந்த பிபியும் நம்ம ரெக்கார்ட் பண்ண சுகரையும் நம்ம ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டா கூட நம்ம மருத்துவர் ஆலோசனைக்கு எப்போ போகிறோமோ அப்போ நம்ம அவர்கிட்ட நல்லாவே காட்டி அதுக்கான ஒப்பீனியன் நம்ம வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே ஆலோசனை பெறுறது தான் நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து அவங்க குடும்பத்தினருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்டாக அவங்களே குத்திக்க மாட்டாங்க, அவங்களே செல்ஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங்க்கு மிஷின்ஸே இருக்குது, நீங்கள் போய் உங்களை ஹார்ம் பண்ணி ப்ரிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக ப்ரிக்கபிள் டிவைசஸ் பென்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்ட்ரிப், குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் கூடவே கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் மானிட்டரிங் அட் ஹோம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பேக்கேஜஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அப்பப்போ அந்த தேவையான டெஸ்ட்களை அவங்க பிபியும் மெஷர் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி செயல்பாடுகளும் நிறைய சென்டர்ஸில் பண்ணுறாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ சாதாரண மறதிக்கும் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்க்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் என்னென்ன டாக்டர்?
0: ஓகே, ரொம்ப காமனான ஒரு விஷயன்றது மறதி ஞாபகம். ஏன்னா வயதில் வந்து முக்கால்வாசி அந்த டீஜெனரேஷன், அதாவது மூளையோட எல்லா உடம்பு பாகங்களும் டீஜெனரேட் ஆகிற மாதிரி மூளையோட பாகங்களும் டீஜெனரேட் ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறது மறதி. நிறைய பேருக்கு என்ன தொந்தரவுனா, இது சாதா மறதியா இல்லைன்னா, நான் அல்சைமர்ன்றது ரொம்ப காமனாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது டெமென்ஷியாவுடைய ஒரு வகை. டெமென்ஷியான்றது ரொம்ப காமன் டேர்மு, அதிலிருந்து வர்றது தான் அல்சைமர்ன்றது. சாதா மறதிகள் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு தெரியும் நம்ம மறக்கிறோன்றதை நம்ம அவங்களால உணர முடியும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் அவங்களுக்கு மறதி இருக்கும். எங்கே நான் சாவி வச்சேன், நான் வந்து எங்கே, நம்ம உதாரணத்துக்கு நம்ம எந்த பொருள் எங்கே வச்சோன்ற மறதி இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்களுடைய வேலையை அவங்க தினசரி செய்வாங்க, யாருடைய உதவியும் நாடாமல் இருக்கிறது தான் வந்து சாதாரண மறதிகள். ஆனால் டெமென்ஷியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுமையாக அவங்களுடைய பிஹேவியரே மாறக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்கும். அல்சைமரும் சரி, என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது, நம்ம எங்கே இருக்கிறோன்றது சில டைம் தெரியாது, நம்ம யார் அவங்க பேர் கூட சில டைம் தெரியாமல் தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சமீபமாக முக்கியமான குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாமே மறக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கேட்க கேட்க மறுபடியும் அதே விஷயத்த கேட்டுட்டு இருப்பாங்க, நான் சாப்பிட்டேனா இல்லையான்றது. அதே மாதிரி பழக்கமான இடத்தில் வந்து வழி தவறுதல், இப்போ நான் வீட்டுக்கு போகிற வழியே அவங்க மறந்துடுவாங்க, அவங்களுடைய உறவினர் வீடு எங்கே இருக்குன்றதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப காமனாக அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பாதிக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்டவங்களே திருப்பி சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க, பணம் எவ்வளோ இருக்குன்றது தெரியாது. இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக டெமென்ஷியாவுடைய அறிகுறிகளாக இருக்கும்.

0: அது பொதுவாகவே அதில் காமனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்சீமர், அது அவங்களுடைய திறனை மறக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குன்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.
1: ஓகே டாக்டர், அடுத்தது ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். அழைப்பு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், இப்போ பக்கவாதம் வந்தவங்கள வீட்டில் வச்சு கவனிக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்?
0: ஓகே, பக்கவாதம்ன்றது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி இல்லைனா வந்து ஹார்ட் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முக்கால்வாசியான பேர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை ஒரு கால் வந்து செயல் எடுத்து வரும், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி செய்ய மாட்டாங்க. ஸோ முக்கால்வாசி பேர் படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த படுத்து படுக்கையாக இருக்கிறவங்கள ரொம்ப முக்கால்வாசி நம்ம கவனிக்க வேணும். ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆஃப் பாஸ்டர், அந்த என்ன சொல்கிறது, ஒரு முறை நம்ம பக்கம் மாறிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் எக்ஸசைசஸ், நிறைய பேருக்கு இம்மிடியட்டான ட்ரீட்மெண்ட் இருந்திருந்தால் அவங்களுக்கு நல்லாவே கை அசைவுகள் கால் அசைவுகள் நல்லாவே இருக்கும். இல்லாதவங்களுக்கும் கூட நம்ம என்ன பண்ணணும், ஃபிசியோதெரப்பி கை கால் அசைத்தல்ன்றது பேசிவாக யாரோ கூட இருந்து சொல்லியோ இல்லைனா அப்ராப்ரியேட் ஃபிசியோதெரப்பிஸ்ட் யாராக இருந்தாங்கன்னா அதை நம்ம செய்ய வைக்கணும். தினசரி கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி பண்ணணும். முக்கால்வாசி நேரம் என்ன பண்ணணும், 30 டிகிரி அளவில் தான் அவங்கள இன்க்ளைன் பண்ணி, அதாவது 30 டிகிரி அளவுக்கு அட்லீஸ்ட் அவங்கள தூக்கி வச்சு உட்கார வைக்கணும். படுத்து படிக்கவே விடக்கூடாது. சாப்பிடும் போது மட்டும் நல்லா உட்கார்ந்த நிலையில் 80 to 75 to 80 degrees உட்கார வச்சு நல்லா சாப்பிட்ணும். முழுங்குறாங்கிறான்றது பார்க்கணும். இன்கேஸ் முழுங்க முடியலன்னா அதுக்கான தேவைகளான மருத்துவ ரீதியான ரயில்ஸ் டியூபோ எதனா தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்துக்கினா ரொம்ப முக்கியமாக கூடுதலாக இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி வீட்டிலேருந்தே வந்து அவங்களுடைய பிபி ரத்தம் சர்க்கரை அளவு கொழுப்பு இதெல்லாம் வீட்டிலேருந்தே டெஸ்டிங் பண்ணி அப்ராப்ரியேட்டான கேர் இருக்கான்றது பார்த்துக்கணும். தினசரி அவங்க கூட பேசுறதுக்கான ஆட்களும் இருக்காங்களான்றது முக்கியவாசி நம்ம பார்த்துக்கணும். அவங்களுடைய டே டு டே கேர், அதாவது ஷர்ட் பட்டன் போடுறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான, இதை வந்து கார்பரேட் செட்டிங்கில் வந்து ஆக்கியூபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, பட் வீட்டிலேருந்தே அவங்களுடைய சராசரியான வேலைகளை அவங்களால செய்ய முடியுதா, இது அதுக்கான தேவைகளை நம்ம செய்ய வைக்கணும். ஸோ ஷர்ட் போடுறது, ட்ரெஸ் வியர் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, அதெல்லாம் கூட இருந்து நம்ம பார்த்துக்க தேவைப்படும்.
1: நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: இளமாங்கலம் ஆறுமுருகன்.
1: ஓகே சார், இருக்காரு சந்தேகங்களை கேளுங்க.
2: சரிங்க மேடம்.
0: வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க
2: சார். எனக்கு வலது மூட்டு கால் வலி வலிக்குது சார். இப்போ எனக்கு வந்து வயசு வந்து 45 ஆகுது.
0: சரிங்க, சொல்லுங்க.
2: இது ரொம்ப நாளாக வலிக்குது, வலது கால் மூட்டு வலி மட்டும் எனக்கு வலிக்குது. அப்புறம் இப்போ இடத்த காலில் சும்மா லைட்டாக இருக்குது எப்பயாவது ஒரு டைம். அதுபோல் திக்கு திக்குன்னு அந்த பாதம் வந்து மேலே எரியற மாதிரி இருக்கு.
0: பாதம் எரிச்சலும் இருக்குங்க?
2: எரிச்சலாக இருக்கு பாதம், ரெண்டு பாதமும் எரிச்சலாக இருக்கு.
0: சரிங்க, சரிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதியோருக்கு பேசியிருந்தோம், 60 வயசுக்கு மேலே பேசியிருந்தா கூட நம்ம சில டைமில் வந்து ப்ரீசெனையில், அதாவது 45 to 60 இயர்ஸில் கூட இந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். இவருக்கு மூட்டு வலின்னு சொல்கிறாரு. முக்கால்வாசி அவர் செய்கிற வேலைகள் அதிகமாக முட்டி தேய்மானம் தொழிலாக சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான கரெக்டான மருத்துவ ஆலோசனை. ஸோ தேய்மானமாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு முட்டி தான் சொல்கிறாரு, இன்னொரு முட்டியில் அவர் பேலன்ஸ் பண்ணுறதுனால அந்த முட்டிலையும் அவருக்கு லேசாக வலியும் இருக்குது. கால் பாதம் ரெண்டுமே வந்து எரியற மாதிரி இருக்கிறதுனால இது முக்கால்வாசி பொதுவாக சர்க்கரை நோய் இல்லைனா வெயிட் தூக்குற வேலை அதிகமாக இருந்ததுன்னா முதுகு சம்மந்தப்பட்ட நரம்பு அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அந்தந்த தேவைக்கு இப்போ மூட்டு வலி இருக்குன்னா அந்த தேவைக்கு தேவையான எக்ஸ்ரே, 45 வயசுன்றது நம்மளை பார்க்கும்போது இட்ஸ் அ ரிவர்சபிள் கண்டிஷன். அவங்களுக்கு கரெக்டான எக்ஸ்ரேவும் டாக்டரான ஆலோசனை பெற்று அவங்க கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், பெயினையும் கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள்.
1: ஓகே சார், நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. இப்போ வயதானவங்களுக்கு வந்து திடீர்னு தூக்கம் வராமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார், இதுக்கு என்ன தீர்வு?
0: பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹியூமன் ஃபிசியாலஜியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயது ஆகும் போது அவங்களுடைய செயல்திறன் கம்மியாகும் போது தூக்கமும் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக நம்ம தூக்கம் அதிகமாக வரலை அப்படின்னு பார்க்குறதோட தூக்கம் எதனால் வரலை அப்படின்றத பார்க்கணும். முக்கால்வாசி ரிவர்சபிள் காசஸ் இருக்கும், சத்து குறைபாடு, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மூட்டு வலி இருக்கும், உடம்பு ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கான்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பாதி பேர் மருத்துவர் ஆலோசனை பெறும் பொழுது சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு வந்து இப்போது சமீப காலமாக இவங்க இறந்துட்டாங்க அதனால் அவங்க தூக்கம் இன்மை இல்லாமல் இருக்குது, அவங்க வந்து கரெக்டாக தூங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு கேள்விப்படுறதுனால அந்த மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக வர்றதுனால அவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லாதனால அதிக நேரம் இரவில் அதிகமாக மொபைல் ஃபோன்ஸும் டிவியும் அதிகமாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலே நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் போகுது. ஸோ இந்த உடல் மனர் சார்ந்த பிரச்சனைகள் எதாக இருந்ததுன்னா அதை தீர்வு

0: பாதி பேருக்கு தூக்கம் நார்மலாக வரும். இல்லைனா நம்ம அடுத்தது ஸ்லீப் ஹைஜின்ன்ற ஒரு முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரே நேரத்தில் படுத்து எந்திரிக்கணும். கண்டிப்பாக 2 மணி நேரம் நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்ட பொருட்களை தவிர்க்கணும். 7 மணி to 8 மணிக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். இப்போ சிறுநீர் வர்ற மாதிரி தேவையான மாத்திரைகள் எதாவது இருந்தால் அதை டைம் மாற்றி காலையில் மாற்றிக்கணும். பொதுவாக டாக்டர்கள் அதை தவிர்ப்பாங்க. இன்கேஸ் அவங்க மறதியாக எதனா வேறு மாற்றி போட்டாலும் அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். 20 நிமிஷம் நம்ம கண்டிப்பாக தூக்கம் வரலை அப்படின்னா, நம்ம கண்ணு மூடி தூக்கம் வரலைன்னா கண்டிப்பாக அதுக்கான தேவையான ஆலோசனை இருக்குது. மருந்து மாத்திரைகள்ன்றது ரொம்ப நாடி போக வேண்டாம். அன்லஸ் அண்ட் அன்டில் தெர் இஸ் அன் இண்டிகேஷன், அதாவது இது கொடுத்து தான் தூங்க வைக்கணும்னா அது ஓகே. பட் பொதுவாக நம்மளுடைய செயலுடைய காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஃபார் இன்சோம்னியான்னு சிலது இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய செயல்முறை பிஹேவியர் மூலயமாவே அதை தூக்கத்தை வர வைக்கிறதுக்கான தெரப்பிஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் அப்ராப்ரியேட்டான தூக்கம் இன்மை சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் கிட்ட கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான தீர்வு இருக்கும்.
1: ஓகே டாக்டர், அடுத்தது ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சார், கரண சந்தேகங்களை கேளுங்க சார்.
2: சார், ஒய்ஃபுக்கு பேக் பெயின் சார். டாக்டர் போனாக்க விட்டமின் D3 கொடுத்தாங்க, ஏற்கனவே நாங்க சாப்பிடுறோம். அது வந்துட்டு விட்டமின் K27 சொல்லிட்டு கொடுத்தாங்க சார். அதுல என்ன சார் இதுக்கும் அதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்?
0: ஓகே, இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதே இல்லாமல் அவங்க தீட்டு காலம் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மீனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மீனோபாஸில் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அதிகமாக அவங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ பெரிய பெரிய எலும்புகள், முக்கால்வாசி முழும்பு முதுகு கால் போன்ற எலும்புகள் தேய்மானம் அதிகமாக இருக்கும், வலி அங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் வைட்டமின் D3 சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறையிற தன்மைக்கான சத்துக்கு வைட்டமின் கேயும் ப்ளஸ் பொதுவான சத்துக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு குறியீடாக அந்த வைட்டமின் K27 கொடுத்துருப்பாங்க. அது பிராண்டாக இருக்கலாம், பட் 27 சம்மந்தப்பட்ட பொருட்களும் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ அந்த மருந்தை பொது சத்துக்காக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோன்னா வைட்டமின் D3ன்றது ஒரு நாள் அந்த வலி மாத்திர மாதிரி ஒரு நாளில் கேட்கக்கூடிய தன்மை கிடையாது. நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு அதை எடுத்துகிட்டு அவங்களால செயல் சரியாக வர்ற வரைக்கும் அதை எடுத்துக்கணுன்றதை நம்ம யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தேவைகளுக்கு அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம எலும்பு நிபுணர் இல்லைனா வந்து எலும்பு தோல் சம் அது என்ன சொல்கிறது எலும்பு தசை சம்மந்தப்பட்ட நிபுணரை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கண்டினியூ பண்ணலாங்க. உங்கள் மருத்துவர்கிட்ட இன்னொரு வாட்டி நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக ஆலோசனை எடுத்துக்கலாம், பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி,
1: நன்றி சார். டாக்டர் தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? என்னது FM ரெயின்போ 102.8.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 3:23. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு முதியோர் நலம், சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர் அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழப்பட்டாம் பாளையம் கலா பேசுறேன் மேம்.
1: சார் இருக்காரு, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
2: வணக்கம் சார.
3: வணக்கங்க, சொல்லுங்க
2: சார். எனக்கு 40 வயசு ஆகுது சார். எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்தாலும் வரலானும் சரிங்க சார். இந்த லெப்ட் சைடு ஃபுல்லா தலையில இருந்து ஷோல்டர், பின்னடி முதுகு, அதுக்கப்புறம் வலி இருக்கு. அப்புறம் அந்த தலை மட்டும் பாத்தீங்கன்னா, தலையும் பாத்தீங்கன்னா அது மாதிரி பயங்கரமா ஒரு பக்கம் வலிக்குது. ஏன்னா இல்ல வேற என்ன பிரச்சனை வருங்க சார்? ரொம்ப வலிச்சுன்னா
3: பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த 40-50 வயதுக்கான பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தீட்டு மாதம் மாதம் வந்துட்டுருக்கோம், அது கம்மியாகவும் சில டைம் வரலாம். இதெல்லாம் பொதுவாக ரெண்டு விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டது, அதாவது சோர்வல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். முதல் காரணம் ரத்தம் மட்டும் வைட்டமின் B12 சோகமாகவும் இது கண்டிப்பாக இருக்கலாம். இது முதல்ல என்ன பாதிக்கும்னா, நரம்பும் தசைகளை தான் பாதிக்கும். ஏன்னா உங்களுடைய நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் அதிகமான ஆக்சிஜன் சப்ளை போகாததுனாலே, நரம்பு சத்துன்னு போகாததுனால உங்களுக்கு அந்த பலவீனம் இருக்கலாம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெயிட் அதிகமாக தூக்குற வேலைகள், இல்லை வேலைகள் அதிகமாக இழுத்து செய்கிற வேலைகள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த கழுத்து தேய்மானம் ஆரம்பிக்கிறமான ஒரு ஏஜ் தான் வந்து இந்த 40 வயதுன்றது. ஸோ உங்களுடைய வேலையை பொறுத்தவாறு அந்த தேய்மானம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கணும். இது ரெண்டுமே குணப்படுத்தக்கூடியவை, ப்ளஸ் ப்ரிவென்டபிள் கூட. உங்களை இதை தாராளமாக இந்த பிரச்சனைகள்லாம் தடுத்துக்கலாம். ஸோ பொது வழியே பொதுவாக வழி இருந்தாலுமே, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆரம்பகட்ட பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ரத்த சோகை, வைட்டமின் B12 சோர்வை, ப்ளஸ் இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட தேய்மானம் எதாக இருக்கா. இப்போ கழுத்து தேய்மானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலைக்கும் தொந்தரவு இருக்கும். தலையிலேருந்து கீழே, இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற உறுப்புகள், இந்த நெஞ்சு, வயிறு, ப்ளஸ் இடுப்பு சம்மந்தப்பட்ட வலிகள், கால், ஒரு பக்கம் காலும் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் இந்த தொந்தரவு இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ரெண்டும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம்.

0: ப்ளஸ் குணப்படுத்தக்கூடிய விஷயந்தான். ஸோ அருகில் இருக்கிற கண்டிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லைனா நீங்கள் தேவைப்பட்ட உங்களுக்கு அந்த எக்ஸ்ரேலாம் எடுக்கணுன்னா அருகில் இருக்கிற ஜிஹெச்சை கூட நீங்கள் கண்டிப்பாக அணுகுமுறை பண்ணலாம். நம்ம மருத்துவக் கல்லூரியிலையும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை டயக்னோஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம், கண்டிப்பாக இதை தடுக்க முடியும். இப்போ சமீபமா தூக்கலாம் கூட ஏற்கனவே இருக்கிற அந்த வலுவும் வலு சம்பந்தப்பட்ட பிரஷர் வந்து ஆல்ரெடி உங்களுடைய எலும்பியும் இல்லைன்னா சம்பந்தப்பட்ட என்ன சொல்கிறது உறுப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக இன் டீட்டெயில்டு அசஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சாதா தினசரி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய கண்டிப்பாக ஆனால் ஆலோசனை பெற்று அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடச்சிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் இதை இந்த மாதிரி விஷயத்த சொல்லி மோட்டிவேட் பண்ணி உங்களை கொண்டுட்டு போய் கன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி
1: சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், எங்கள் வீட்டுக்கு வந்து

0: வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய கண்டிப்பாக, ஆனால் ஆலோசனை பெற்று அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடச்சிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் இதை இந்த மாதிரி விஷயத்த சொல்லி மோட்டிவேட் பண்ணி உங்களை கொண்டுட்டு போய் கன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி
1: சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், எங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் பொதுவாக கேள்வி கேட்கலாங்களா சார்?
2: கேளுங்க மேம்.
1: இப்போ என்னன்னா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க சார், நான் சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம் சார் அவங்களுக்கு.
0: சரி.
1: அவங்க சரி அவங்க நிறுத்திட்டாங்க சார், நிறுத்திட்டு திரும்ப அவங்க மஞ்சள் காமல இது மாதிரிலாம் இருந்துச்சு சார் அவங்களுக்கு. ஆனால் இவங்களே சொல்றாங்க மஞ்சள் காமல எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்றாங்க சார். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அந்த மாத்திரையை எடுத்துக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டாலும் வர மாட்டாங்க. ஆனால் இப்போ தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்க தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் மறுபடியும் போய் பார்க்கணும்னா அவங்க எப்படி சார் நான் இட்டு போடுறேன்னு தெரியலிங்க சார், ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார்.
0: பொதுவாக இது வந்து டி அடிக்ஷன் சொல்லுவாங்க, டி அடிக்ஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியும் அதுக்கான ஸ்பெஷல் கிளினிக்கும் இருக்குது. அதை பற்றி பார்த்திங்கன்னா அதுக்கு வார்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. என்ன பொதுவாக பண்ணோன்னா இதில் ரொம்ப முக்கியமாக அவங்கள வந்து நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தேவை, அவங்கள சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை பெற்ற அந்த தொந்தரவுலாம் சரியாயிடும்ன்றத ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிற தேவை இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த டாபிக் இது சம்மந்தம்னாலும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். அவருக்கு கண்டிப்பாக ஈரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. தண்ணி இப்போது அவர் தண்ணி சாரி ஆல்கஹால் இன்டேக் இருந்தாலும் அதை நிறுத்தும் போது அவருக்கு அதிகமான தொந்தரவு வரும். ஸோ அதுக்கும் கரெக்டான மருத்துவர் ஆலோசனை பெற்றாகணும். இதில் முக்கியமான விஷயம் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது. இன்கேஸ் உங்களால் முடியலன்னா உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு ஹெல்ப்பை நாடி தான் நீங்கள் கொண்டுட்டு போய் அதை சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய வாலண்டியர்ஸ் இதுக்கு, நிறைய என்ஜிஓஸ் இதுக்கான தேவைகளில் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக அதுக்கான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. நன்றிம்மா.
2: நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்க FM Rainbow 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:36. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு முதியோர் நலம், சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். அடுத்த கேள்வி, கண்புரை மற்றும் காது கேளாமை பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க என்ன வழிகள்லாம் இருக்கு?
2: ஓகே, இந்த முதியோர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான செயல்திறன் இழக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் கண் திறன் மற்றும் காது கேளாண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். கண் திறன் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கேட்ராக் கண் புரை பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மங்கலான பார்வை, புகமூட்டமான பார்வை, நைட் டைமில் அந்த லைட்டை வந்து சரியாக அவங்களால பார்க்க முடியாது, சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அடிக்கடி கண்ணாடி மாத்திர மாதிரியான தேவைகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கும் போது அவங்க கண் கோளாறு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த லேட்ரல் விஷன் இல்லாமல் நேர் தன்மை பார்வைகள் மட்டும் தான் இருக்கும். சைட்லலாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கான திறமை கொஞ்சம் கொஞ்சமாக நேரோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வயதான காலத்திலையும் அது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கண்ணில் ஏற்படும் போது கூட இன்னொரு கண்ணை அதை காம்பன்சேட் பண்ணுறதுனால தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ ஒரு ஒரு கண்ணையும் தனியாக நீங்கள் மூடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பார்வை சரிதான் தெரியுதான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது டாக்டர் ஆலோசனை எடுக்கணும். காது கேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாகவே அவங்களோட அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சத்தமாக பேசுவாங்க, டிவி சவுண்ட் அதிகமாக வச்சுப்பாங்க, கூட்டத்திலையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் பேசும்போது அவங்களால காது வச்சு பேச முடியாது. மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்றது சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க தனியாக வந்து ஒதுங்கிப்பாங்க அவங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும், சரி இது ஒரு காது கேளாண்மை பிரச்சனையாக கூட இருக்கலான்றது. இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். இதுக்கு தேவையான அப்ராப்ரியேட் கேரும் டிவைசஸும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து அதை ஆலோசனை பெற்று கண்டிப்பாக பார்த்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ முதியவர்கள் வந்து குளியல் அறையில் வந்து தடுமாறி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை தவிர்க்க வீட்டில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்?
2: ஓகே, இப்போ தான் எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் டு ஹோம், அதாவது எல்லாருக்கும் வீடு கட்டுற இதுவே வந்து கடந்த ஒரு 10-15 வருஷமாக எல்லாருக்கும் வீடுன்ற ஒரு அட்லீஸ்ட் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, முதியோர்கள் இருக்கிற இடத்துல எல்டர்லி ஃப்ரெண்ட்லி ஹவுசிங் சொல்வோம். ஸோ வீடு கட்டுமானமே வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி ஆகணும். குளியறையில் முக்கால்வாசி, ஏன்னா அதிகமான ஃபால்ஸு, அதிகமான விஷயங்கள் குளியறையில் நடக்கும். அவங்க வழுக்கி விழலாம், இல்லைனா சுயநன்மை ஆகலாம். இது முக்கால்வாசி தெரியாது, ஏன்னா வெளியில் பூட்டி இருக்கும், உள் தப்பால் பூட்டி இருக்கும். நிறைய பேர் அது ரொம்ப நாட்களுக்கு, உதாரணத்துக்கு நைட் நடந்திருக்கும், காலையில் தான் சில பேர் கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ளே சில நேரத்தில் ரொம்ப அவங்களுக்கு மோசமான நிலையில் இருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அவங்க எல்லா குளியற இடத்துலையும் அந்த ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் போடணும். சைடில் ரெயில்ஸ், அவங்க அதை பிடிச்சி நடக்கிறதுக்கான ரெயில்ஸு. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டும் வந்து தூக்கி இருக்கிற மாதிரியான டாய்லெட்ஸ் இருக்கணும், ஹைட்டாக இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் சிஸ்டம்ஸ் இருக்கணும். டாய்லெட்டுக்கு உட்காரும் போது கூட சைடில் ரெயில்ஸ் இருந்து அவங்க அதை பிடிச்சி உட்கார மாதிரி, ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கணும். சில டைமில் அது முதியோர்களுக்கான டிசைன் ஆகியிருந்ததுன்னா தாப்பால் வந்து வெளியிலேருந்து திறக்கிற மாதிரியான தேவைகளும் இருக்கும். அது இல்லாமல் வந்து ரொம்ப லைட்டிங் கண்டிஷன் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும், டார்க்காக எதுவும் இருக்கக்கூடாது. ஓ, இப்போது டாய்லெட்லேருந்து உட்காந்து எந்திரிச்சா கூட பொறுமையாக எந்திரிக்கணும், வேகமாக எந்திரிச்சா அவங்களுக்கு அந்த பிபி, போஸ்டரல் ஹைப்போடென்ஷன், பிபி டப்புன்னு குறையிறதுனால அவங்க மயக்க நிலைக்கு உண்டாகலாம். இந்த தூக்க மாத்திரை, பிபி மாத்திரை சாப்பிட்றவங்க நைட் டைம் இந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது யாரையாவது கண்டிப்பாக கூட கூப்பிட்டு தான் போகிற மாதிரியான தேவைகள் இருக்கும்.
1: ஓகே, இப்போ அடிக்கடி மாத்திரைகள் வந்து மாற்றி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை தவிர்க்க என்ன விஷயம் பண்ணலாம்?
2: ரொம்ப முக்கியமான விஷயம், பல நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா பொதுவாகவே சத்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு, அவங்கள மாத்திரை கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டப்பா காட்டுவாங்க, அதுக்குள்ளே நிறைய மாத்திரைகள் இருக்கும். பொதுவாக இதான் நம்ம பார்க்கறது. நம்மளுக்கே வந்து மருத்துவர்களுக்கே சில டைம் பிராண்டு மாற்றி மருந்து பார்க்கும்போது சிலது வெவ்வேறு கலரில் இருக்கலாம். இந்த குழப்பத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பில் ஆர்கனைசர், இப்போ நிறைய வந்து நம்மளுடைய இணையதளத்தில் கிடைக்குது, இல்லைனா வந்து முதியோர்களுக்கு புரிகிற மாதிரியான மருந்தை ரொம்ப பெரிய எழுத்துக்களில் எழுதி காலை மதியம் இரவுன்றதை பிரித்து வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது அது பிரித்து வைக்கணும். பில் ஆர்கனைசர் ஆல்ரெடி டப்பா, ஒரு ரெடிமேட் பாக்ஸஸே இருக்கும். காலை இது சாப்பிட்ணும், மதியானம் இது சாப்பிட்ணும், நைட் இது சாப்பிட்ணுன்றது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது இல்லாமல் வந்து ஒரு ஒரு விஷயத்துலையும் மாத்திரை உடைய பெயர் நம்ம ரொம்ப தெளிவாக எழுதி இது என்ன எதுக்கான மாத்திரை, உதாரணத்துக்கு சர்க்கரை நோய் மாத்திரை, பிபி நோய் மாத்திரைன்றது ரொம்ப தெளிவாக பிடித்திக்கணும். அதே மாதிரி ஒரே பையில் எல்லாத்தையும் வச்சுக்காமல் செக்ரிகேட் பண்ணிக்கிறது பெட்டரு. எதனா வந்து இப்போ மருந்துகள் நிறைய இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்பொழுது நீங்கள் டாக்டர்கிட்ட

0: எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு சம்டைம்ஸ் டீப் ப்ரிஸ்கிரைபிங் சொல்லுவோம். ஒரே மருந்தை மூணு வாட்டி சாப்பிடுவாங்க, ஏன்னா மூணு பேர் வந்து மூணு சத்து மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான தேவைகள் இருக்காது. முதியோர்கிட்ட நிறைய பார்க்குறோம், இதை பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம், நிறைய மாத்திரைகள் ஒரே தேவைக்காக சாப்பிட்றது. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆலோசனை, உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவரிடம் போய் இதெல்லாம் நான் சாப்பிட்றேன், இதில் எது இதெல்லாம் ஒரே மாதிரி மாத்திரைகளாக இருக்குது, நீங்கள் குறைக்கலாம், இதை பேர் டீப் ப்ரிஸ்கிரைபிங் சொல்லுவோம். இதை கண்டிப்பாக முதியோர்கள் பண்ணிடுவோம்.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
5: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
6: டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி, இப்போ முதியவர்கள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய என்னென்ன சத்தான உணவுகளை வந்து சாப்பிடலாம்?
0: ரொம்ப முக்கியமானது. ஸோ உணவுல தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைக்குறைய அமையும். முக்கியமாக ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், சிறிய வேலைகள், சிறிய அமௌண்ட்டான உணவுகள் கண்டிப்பாக அவங்க சாப்பிடணும். தானியம் அண்ட் புரதம் அதிகமாக இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். உதாரணத்துக்கு வேக வச்ச பொருட்கள், இட்லி, இடியாப்பம், பொங்கல், கிச்சடி அந்த மாதிரி எடுத்துக்கணும். ராகி கூழ், சிறுதானிய கஞ்சி, பருப்பு, ரசம், புரதம் அதிகமாக இருக்கிறது உதாரணத்துக்கு பன்னீர் எடுத்துக்கலாம், மீன் முட்டை தேவையான அளவு அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். காய்கறி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். பூசணி, புடலங்காய், பூசணிக்காய், நீர்க்காய்கள் அதிகமாக தேவையான இருக்கும். வாழை, பப்பாளி, சப்போட்டா ஆகிய பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, மாதுளை, தர்பூசணி. ஸோ வாழைப்பழம் எதுக்குன்னா டைஜஷன் எய்டுக்கு மட்டும் இல்லாமல் அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சக்கரை நோய்க்கு அதுக்கு தேவையான அளவை குறைச்சிக்கலாம், பட் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இதில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு இந்த எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி, உதாரணத்துக்கு அவங்களால சரியாக சாப்பிட முடியல, ஆனால் ஒரு சாதத்தில் பருப்பு அதிகமாகவும் நெய் அதிகமாகவும் சேர்த்தா கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு எனர்ஜி டென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பாடை சேர்ந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும்.
6: வயசானவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், நீர்ச்சத்து குறைபாடு அறிகுறிகள்லாம் என்னென்ன?
0: ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, பொதுவாகவே நம்ம முதியோர்களுக்கு அந்த தண்ணி என்ன சொல்கிறது, தாகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கேட்டிங்கன்னா 1 லிட்டர் தான் குடிப்பாங்க. இதனால் அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், தலைவலி சம்மந்தம் உடம்பு ரீதியான தசை பிடிப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். குறைஞ்சபட்சம் 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். வெயில் காலங்கள்லையும் அவங்க வெளியில் எதுனா அதிகமாக போகிறாங்க, வேர்வை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக தண்ணி தேவைப்படும். முக்கால்வாசி ஏற்கனவே பிபி இல்லைனா கிட்னி தொந்தரவு, இருதய தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு தண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் தேவைப்படும். அது அவங்க கரெக்டாக அவங்களுடைய மருத்துவர் எவ்வளோ ஆலோசனை சொல்கிறாரோ அதை தான் கண்டிப்பாக அவங்க எடுக்கணும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நார்ச்சத்து சம்மந்தப்பட்ட அதிகமான பொருட்கள் அவங்க எடுத்துக்கணும், அவங்களுடைய செரிமான சக்தி அதிகமாகிறதுக்கு. இதுக்கு முக்கால்வாசி அவங்க சிறுதானியங்கள், கோதுமை மாவு, ஓட்ஸு, உடச்ச அரிசி அதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக வேக வச்சு எடுக்கிற பொருட்கள். நீர்க்காய்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அவங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது.
6: ஓகே, அப்போ உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க உணவில் உப்புக்கு பதிலாக வேற என்ன பயன்படுத்தலாம்?
0: ஓகே, உப்புன்றது பொதுவாக நம்ம ஒரு ஸ்மால் டீஸ்பூன் சொல்லுவோம், டீஸ்பூன் 5 கிராமுக்கு கம்மியாக அவங்க உப்பை ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போது உப்பு தேவைன்றது நம்மளுக்கு கம்மியாக வந்து முதியோர்கள் சாப்பிட்ணுன்றதை சொல்லுவோம், இந்த டேஸ்ட்டுக்காக தான் அவங்க பொதுவாக சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சுவைக்கு வேறு எதனா கண்டிப்பாக சேர்த்துக்கணும், எலுமிச்சம், மிளகு, சீரகம், குறைஞ்ச வச்சு. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க கண்டிப்பாக அதை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும்னு சொல்லுவோம், சாப்பிடுவாங்க, ஒரு 2 வேளை சாப்பிடும்போது ரொம்ப சோர்வாக இருக்கும், அவங்களுக்கு மனசோர்வு வந்துடும் அதனால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேறு விதமான சுவைகளை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து லோ சோடியம் சால்ட்டுன்றது மார்க்கெட்லேயும் இருக்குது, அது பொட்டாசியம் கலந்த ஒரு உப்பு. அதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு அந்த பிபியும் பிபி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் டாக்டர் ஆலோசனை பெற்று இந்த லோ சோடியம் சால்ட் எடுக்கலாமான்றது பார்த்தோம்.
6: ஓகே டாக்டர்.
7: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
8: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
7: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: டாக்டர், அடுத்த கேள்வி, இப்போ முதியவர்களிடம் அதிகரிக்கும் தனிமை உணர்வை போக்க என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம்?
0: ஓகே, தனிமைன்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான பெயர்களுக்கு இருக்கு.

0: அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் முதியோர்களுக்கு. ஸோ அவங்களுடைய பசங்களும் கண்டிப்பாக வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களுடைய பேரன் பேத்திகள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் தனிமையில் தான் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான தன்மை நிறைய பேர்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வீட்டையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த லோன்லினஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இது வந்து எந்த மருத்துவரிடமும் நம்ம போய் நான் லோன்லியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம், அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லோன்லினஸ் இருக்கும்போது தினமும் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நம்ம வந்து பசங்களோ இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக கூடி பேசுகிறதுக்கான தன்மைகள். ஸோ வெளியூரில் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு குரூப் வீடியோ காலோ இல்லைனா குரூப் செஷன் அவங்க குடும்பத்துக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கணும். சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக கலந்து கொண்ட தன்மையை கண்டிப்பாக அவங்க போய் பார்க்கணும். அந்த ஊர்லேயோ சொல்லி அவங்க குடும்பத்துலேயோ சரி இருக்கிற விஷயங்களுக்கு கண்டிப்பாக போகணும். அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும். இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், இப்போ எங்கள் வீட்டிலே இருக்கிறவங்களையோ வந்து பார்த்திங்கன்னா கோயில் குழுக்களில் நிறைய பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க, அசோசியேஷன்ஸில் நிறைய நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அங்கே போய் உங்களுடைய சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க. அந்த லோன்லினஸ்ன்ற ஒரு பிரச்சனையை இது மூலயமா நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தன்னார்வ பணி நிறைய செய்யணும், வாலண்டியர் பண்ணலாம். இப்போ நிறைய விஷயங்களுக்கு நம்ம வாலண்டியர்ஸ் தேவைப்படுறோம். இப்போ நம்ம கூட முடியாதவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கு சில பேர் தேவைப்படும் போது எல்டர்லி முதியோர்களை நம்ம வந்து வாலண்டியர்ஸாக ஹெல்ப் கேட்குறோம், அவங்க கண்டிப்பாக வெளியே வராங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ முதியவர்களுக்கு வந்து அவங்களோட மனக்குறையை யாரிடம் பகிர்வது நல்லது, அதை எப்படி வந்து நம்ம தேற்றுவது?
0: ஓகே, இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து முதியோர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றது வீட்டில் கண்டிப்பாக தெரியணும். ஸோ வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகள் இருக்கலாம், அவங்களுடைய உதாரணத்துக்கு அவங்க கூட பிறந்தவங்க கூட இருக்கலாம் சில நேரத்தில், அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். பகிர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். அவங்க நண்பர்களிடம் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். குடும்ப மருத்துவர்னு யாராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பகிர்ந்து ஆலோசனையும் பெறணும். இன்கேஸ் யாருமே இல்லை நான் தனிமையில் தான் இருக்கேன் அப்படின்னா தெர் ஆர் கவர்மெண்ட் ஹெல்ப்லைன்ஸ், எல்டர் லைன் ஒன்று இருக்குது, 1-4-5-6-7, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த எல்டர் லைன்ன்றது மோஸ்ட்டாக வந்து மருத்துவ ரீதியாக கிடையாது, இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது ரிலேட்டடான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம். மனசார்வு மனசோர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாக இருந்ததுன்னா டெலிமெனாஸ் ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது, 1-4-4-1-6 அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை நம்ம கால் பண்ணி நம்மளுக்கு தேவையான மனநல ஆலோசனையும் மனநல மருத்துவர்கிட்டருந்து கண்டிப்பாக பெறுத்துக்கலாம்.
1: இப்போ முதியவர்களுக்கு வந்து இலவசமாகவோ இல்லை குறைந்த கட்டணத்திலோ தரமான மருத்துவம் பெறணும்னா என்னென்ன மாதிரி அரசு திட்டங்கள்லாம் இருக்கு சார்?
0: ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னென்னா முதியோர்களுக்கு இப்போ இந்தியா இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கண்ட்ரி வேர் முதியோர்களுக்கு அதிகமான பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போவாங்க. ஏன்னா இப்போ மருத்துவ சேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் பொழுது முதியோர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் த எல்டர்லி. ஸோ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் சரி உங்களுடைய ஹாஸ்பிட்டல்லையும் சரி முதியோருக்கு தேவையான சேவைகள் தனியாகவே இருக்குது. டொமிசிலரி கேர் வீடு தேடியே சில டைம் மருத்துவத்தை கொண்டு வந்து தராங்க. தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரிலையும் சரி ஹவுஸ் விசிட்ஸ் பண்ணி முதியோர்களுக்கு தேவையான மாத்திரைகளும் சரி கேரியும் சரி கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் வீட்டில் என்ன கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே 70 வயசு இருக்கிறவங்களுக்கு மேலே இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ன்றது அப்ளை ஆகுது. ஸோ அவங்க வந்து 5 லட்சத்துக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை யாராக இருந்தாலும் எனி எல்டர்லி அதுக்கான கோப்பு கிடையாது, அவங்களுடைய சேலரி அவங்களுடைய ஹவுசிங் எந்த டீட்டெயில்ஸும் தேவையில்லை. 70 வயசுக்கு மேலே தேவையான ஒரு 70 வயசு மேலே ஆனாலே அவங்க அந்த ஸ்கீமை பகிர்ந்துக்கலாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ யாரையும் அவங்க நாடணுன்ற அவசியமும் இருக்காது. அதுலேயும் இல்லைன்னா சில பேருக்கு வந்து இந்த டெலிகன்சல்டேஷன் இ சஞ்சீவினின்ற போர்ட்டல் மூலயமா இங்கே பாண்டிச்சேரியிலையும் நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வீட்டிலருந்தே சில டைம் கன்சல்டேஷன்ஸ் வீடியோ காலில் நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்குமே நம்மளுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு வயது டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அவங்க இந்த பென்ஷன் ஸ்கீமில் என்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க முதியோர் பென்ஷன் கண்டிப்பாக வாங்கலாம். ஏற்கனவே அரசு பென்ஷன் எதுவும் வாங்கலைன்னா கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், அடுத்த நிறைவான கேள்வி, இப்போது வயது முதிர்ந்த காலத்திலும் மனநிறைவோடும் நேர்மறை சிந்தனையோடும் வாழ்வதற்கான எளிய வழிகள்னால் என்னென்ன டாக்டர்?
0: ஓகே, கண்டிப்பாக இதில் 4 விஷயமாக பிரித்து சொல்வோம். ஒன்று வந்து முக்கியமாக வந்து உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கோ நோய் இல்லையோ அதை அப்ராப்ரியேட்டான அதுக்கான செக்கப்பை நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். மருத்துவரை போய் பார்த்து அதுக்கு தேவையான ஆலோசனைகள் இருக்கும். ஜீரியாட்ரிக்ஸ்ன்றது இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது, முதியோர்களுக்கே தேவையான மருத்துவர்கள் வர ஆரம்பிப்பாங்க, அவங்கக்கிட்டையும் நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில நோய்கள் ஏற்கனவே இருந்தால் அந்த நோய்க்கு தேவையான ஆலோசனைப்படி நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கணும். ஒன்று உடல்,

0: ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உணவு. உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவு எளிதே சாப்பிடக்கூடிய, எளிதே செரிக்கக்கூடிய உணவுகள், சிறிய சிறிய அளவாக நிறைய நேரம், அதாவது என்னென்னா நிறைய வாட்டி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கேற்றவாறு நம்ம மருத்துவ உதவியும் எடுத்துக்கணும். சில டைம் நம்ம அதிகமாக சாப்பிட முடியலன்னா அட்லீஸ்ட் எனர்ஜி டென்ஸ் பொருளாகவும் எடுத்துக்கணும். நம்ம உணவை பற்றி நிறைய பேசியிருந்தோம், அதை கண்டிப்பாக குடும்பமும் சரி முதியோருக்கும் சரி அது ஏற்றவாறு நம்ம பண்ணணும். குடும்பத்தில் வந்து இந்த வீட்டில் முதியோர்கள் இருந்தாங்கன்னா அதுக்கேற்றவாறு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சாப்பாடு அதுக்கு முரண்படியாக செஞ்சு கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மனநலம். மனநலம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வெளியே வரவே வராது. ஸோ தனிமையில் இருக்கிற முதியோர்களுக்கும் சரி, மன அழுத்தத்தில் இருக்கிற முதியோர்களுக்கும் சரி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீட்டிலேருந்து சப்போர்ட் சிஸ்டமும் வெளியில் சமூகத்திலேருந்து இருக்கிற சப்போர்ட் சிஸ்டத்தை கொண்டு வரணும். நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நம்ம பேசியிருக்கோம், 1456714416. இந்த மாதிரியான ஹெல்ப்லைன்ஸை கண்டிப்பாக அவங்க நாடலாம். இது எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் போகிற இடத்துலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றிய தேவைகளுக்கு. மனநலத்தை பற்றி அவங்க கண்டிப்பாக வெளியில் பேசணும், அதை பற்றி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். குடும்பமும் அதுக்கேற்றவாறு சந்தோஷமாக அமைஞ்சிக்கிட்டாங்க, முதியோர்களை எல்லா இடத்துலையும் இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டரு. அது கூடவே வந்து இவங்களும் அவங்களுடைய நேரத்தை வேறு எதுக்கோ மாற்றி கொடுக்கலாம். ஆர்கனைசேஷன்ஸில் வேலை செய்யலாம், நீங்கள் சமூக குழுவில் வேலை செய்யலாம், வாலண்டியரிங் பண்ணலாம், இதெல்லாம் ஒன்று. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சமூக சார்ந்த பொறுப்புகள் சிலதாக இருக்கணும். அவங்கள என்கேஜ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷமும் அவங்களுக்கு வரக்கூடிய நிறைவும் அவங்கள கண்டிப்பாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறோன்றதை நம்புவோம். நிறைய பேச நினச்சோம், நேரம் குறைபாடுனால நம்ம நிறைய விஷயத்தை சொல்ல முடியல. இருந்தாலும் எந்த தகவல் தேவை இருந்தாலுமே நீங்கள் அது உங்களுடைய அருகில் இருக்கிற முதியோர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: டாக்டர், இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, இப்ப முதியோர்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யறது முக்கியமான விஷயம் சொன்னீங்க. சோ நடைப்பயிற்சி செய்யும் போது என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகள்லாம் அவங்க கவனிக்கிறது இம்பார்ட்டன்ட்?
0: ஓகே, சோ ரொம்ப வந்து நம்மளுடைய, அதாவது நம்ம இந்த முதியோர் காலத்துல ஏற்கனவே இருக்கிற தசைகளை கொஞ்சம் கூடுதலாக ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணுன்ற விஷயத்தை தான் கவனிக்கும். அதிகமான ஒரு ப்ரெஷர் போடக்கூடாது. ஸோ அதுவே அவங்களுக்கு நிறைய வலிகளையும் வலி சார்ந்த பிரச்சனைகளையும் கொண்டு வரும். உடற்பயிற்சின்ற போது அவங்க 40 வயசு 30 வயசில் சேர்ந்த உடற்பயிற்சி இப்போ நான் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதிகமாக தென்படலாம். இதை நம்ம வயதுக்கு ஏற்றவாறு குறைஞ்சிக்கணும். அதிகமாக ஆன்டி கிராவிட்டி எக்ஸசைசஸ், படுத்துக்கொண்டே இருக்கிற ஃப்ளோர் எக்ஸசைசஸ் அதிகமாக பண்ணலாம். தசை வந்து தசையோ எலும்பு சம்மந்தப்பட்ட ஜாயின்ஸை வந்து அவங்க மூவ்மெண்ட் பண்ணாலே அவங்களுக்கு அது போதுமானது. இன்கேஸ் வலி இருந்ததுன்னா இதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதுக்கேற்ற ஆலோசனை பெறணும். அந்த எலும்பு தசைன்னு வரும்பொழுது இந்த கால்சியம் அண்ட் வைட்டமின் D3 முக்கால்வாசி இது ஆண்களுக்கு இல்லாமல் பெண்களுக்கு தான் அதிகமாக தென்படுது. அவங்கள கண்டுக்க மாட்டாங்க வலி அதிகமாக, ஏன்னா அவங்க வெளியில் வர்றது கிடையாது, அதிகமாக வந்து வெளியில் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ வீட்டில் இதுனா அதிகமான வேலை கடினமாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கேற்றவாறு நம்ம முன்கூட்டியே இதுக்கான பிரச்சனையை, இதை நம்ம ஒரு சின்ன சத்து மாத்திரை போலவே அதை நம்ம எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைவே ஆகும். ஏதாவது உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது தொந்தரவு இருந்ததால் அதை கண்டிப்பாக நிறுத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை நிறுத்திட்டு தேவைன்னா ஃபிசியோதெரப்பி, தேவைன்னா மருத்துவர் ஆலோசனை கண்டிப்பாக பெறணும்.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியோட நிறைவுத்தனத்துக்கு வந்தாச்சு. முதியோர் நலம், சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு பற்றி நிறைய விஷயங்கள் இங்க கூட ஷேர் பண்ணீங்க. நம்ம நேயர்களை கேட்ட கேள்விக்கும் ரொம்ப டீட்டெயிலா பதில் சொன்னீங்க. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கும் நிகழ்வின் ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

எக்ஸலன்சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீமதி திரௌபதி முர்முஜி, இஸ் எக்ஸலன்சி த கவர்னர் ஆஃப் குஜராத், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், I&B Railways and Electronics Minister, Central Minister, Shri Ashwini Vaishnavji, Shri Jairaj Ji, all dignitaries on the dais, and ladies and gentlemen, it's a great honor to be here with you. And I'm trying to digest the majesty of this function. I've not attended many or any such gatherings. But I'm very happy to be with you all today here as an actor. You have seen and I have performed

So this has been my what I was taught, and now that is how I've been. This is my Janmabhoomi. This great country has been my Janmabhoomi, Karnataka, my Karma Bhoomi, and the, what is it, so all of the which I will have been saying it, but. ஜன்மபூமி கர்மபூமி அண்ட் பாரத் மை தர்மபூமி ஆல்சோ. ஸோ வித் தட் ஐ வுட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் த பீப்புள் ஆஃப் இண்டியா ஹூ ஹவ் பீன் மை கிரேட் பெனிஃபேக்டர்ஸ் இன் த லாஸ்ட் 7 டெக்கேட்ஸ் ஆஃப் மை லைஃப். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி தரத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவின்போது திரைப்பட துறைக்கான மிக உயரிய தாதா சாஹேப் பால்கே விருது முதுபெரும் கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது மம்முட்டி, கார்த்திக் ஆரியன் ஆகியோருக்கும், சிறந்த நடிகை விருது நடிகை யாமி கௌதமிக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட விருது ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கும், சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது கல்கி 2898 AD திரைப்படத்திற்கும், சிறந்த இயக்குநர் விருது ராஜ்குமார் பெரியசாமிக்கும் வழங்கப்பட்டன. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது ராயன் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. விழாவில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏக்தா நகரைப் போலவே இனி நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு வைஷ்ணவ் விழாவில் பேசுகையில் தெரிவித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும், நீர்வள

0: பாதுகாப்பை மேம்படுத்த வலுவான அமைப்பு முறைகள், அறிவியல் தீர்வுகள் மற்றும் மக்கள் பங்கேற்பு அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பருவநிலை மாற்றங்களை சமாளிக்கும் திறனுடன் கூடிய நீடித்த நீர்வள மேம்பாட்டு வசதிகளை கட்டமைக்க ஜல்ஜீவன் இயக்கம், நமாமி கங்கே திட்டம் மற்றும் தொழில் ரீதியான பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதை அமைச்சர் திரு பாட்டீல் தமது கட்டுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இந்த முதலாவது தங்கப்பதக்கம் இந்திய கிரிக்கெட் உலகிற்கே அற்புதமான வெற்றி என்று சமூக ஊடகத்தில் அவர் கூறியுள்ளார். திறமை, நம்பிக்கை மற்றும் அணியினரின் அபாரமான கூட்டு முயற்சியே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும், நாட்டிற்கே பெருமையான இந்த வெற்றியினால் நாட்டின் இளம் கிரிக்கெட் வீரர்கள் பெருமளவில் ஊக்கம் பெறுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி 147 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்தது. அடுத்து ஆடிய இலங்கை அணி 69 ரன் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் 16வது ஓவரிலேயே ஆட்டமிழந்து தோல்வி அடைந்தது. இந்தியாவின் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கு தரமே அடிப்படையாக அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் அகில இந்திய நிர்வாகவியல் சங்கத்தின் 23வது தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு ஆலை, நிர்வாக குழு, சேவை மையம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பிலும் தரக்குறைபாடுகளை களைந்து உயர்தரத்தை எட்ட முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றார். தொழில்முறை நிர்வாகிகளும் கார்ப்பரேட் தலைவர்களும் தரம் பற்றிய உணர்வை அனைத்து நிலைகளிலும் பரப்ப வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய நிதியமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தற்போது உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையினால் உலக வர்த்தகம் மற்றும் பொருள் விநியோக சங்கிலியிலும் பல மாற்றங்கள் உருவாகி வருவதை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். சூழ்நிலைகளை சமாளிக்க நெகிழ்வுத்தன்மை அவசியம் என்றாலும் மற்ற நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதை நெகிழ்வுத்தன்மையாக கருத முடியாது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரித்து நிதி நிலவரத்தை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவே உலக பொருளாதார அதிர்வுகளிலிருந்து நம் நாட்டின் வளர்ச்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி 3% கீழாக குறைந்துவிட்ட நிலையிலும் இந்திய பொருளாதாரம் சுமார் 8% அளவில் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக நிதியமைச்சர் கூறினார். உலக நாடுகளின் கடன் தீர்ப்பு திறனை மதிப்பிடும் ஜப்பானிய நிறுவனம் அண்மையில் இந்தியா குறித்த மதிப்பீட்டை உயர்த்தியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பரும பொருளாதார ரீதியில் இத்தகைய வலுவான நாடாக இந்தியா திகழ்வதன் காரணமாகவே உலக நாடுகள் இந்தியாவுடனான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மாநில போதைப் பொருள் எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்தார். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு கழகத்தின் புதிய இணையதளத்தையும் போதை எதிர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு விளம்பர படங்களையும் அவர் வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான மேக் இன் இண்டியா இயக்கத்தினால் உள்நாட்டு உற்பத்தி துறை ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது காண்போம்.
1: 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட மேக் இன் இண்டியா திட்டம் சிவப்பு நாடா நடைமுறைகளை குறைத்து வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குவதன் மூலமாகவும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து உள்நாட்டு உற்பத்தி வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலமாகவும், உலக நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய முக்கிய உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தனிப்பட்ட உற்பத்தி ஆலைகள் முதல் முழு விநியோகச் சங்கிலியும் பயன்பெறும் வகையிலான அணுகுமுறை அடிப்படையில் நாட்டில் தொழில் நெடும்பாதைகள் அமைக்கப்பட்டு தேசிய அளவிலான ஒற்றைச்சாளர முறையில் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. தொழில்துறைக்கு ஆதரவாக போக்குவரத்து துறையிலும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் மற்றும் உதிரி பாகங்கள்.

0: பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க தனி திட்டங்களும் பல்வேறு உற்பத்தி துறைகளுக்கு ஆதரவாக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்களும் அமல்படுத்தப்படுகின்றன. இத்திட்டங்களால் நாட்டின் மின்னணு பொருள் உற்பத்தி 2014-15 ஆண்டில் 1.9 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவிலிருந்து கடந்த நிதியாண்டில் 13.11 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நாட்டின் மின்னணு பொருள் உற்பத்தி 4.24 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மொபைல் தொலைபேசிகளின் ஏற்றுமதி பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. மின்னணு பொருட்களின் இறக்குமதி நாடாக இருந்த இந்தியா தற்போது நிகர ஏற்றுமதி நாடாக மேம்பட்டிருப்பதற்கும் மேக் இன் இந்தியா திட்டமே காரணமாகும். 14 துறைகளுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தினால் இத்துறைகளில் முதலீடுகள் 2.40 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்துள்ளது. நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை இத்துறைகள் உருவாக்கியுள்ளன. இந்தியாவில் தற்போது மக்கள் பயன்படுத்தும் மொபைல் தொலைபேசிகளில் 99.2% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக நிலைமை மாறியுள்ளது. நாட்டில் 300க்கும் மேற்பட்ட மொபைல் போன் உற்பத்தி நிறுவனங்கள் தற்போது செயல்பட்டு வருவதும் இத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களில் சுமார் 70% பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேக் இன் இண்டியா திட்டத்தினால் மேட் இன் இண்டியா முத்திரை உலக அந்தஸ்துக்கு உயர்ந்திருப்பதில் ஐயமில்லை.
1: காசநோய் இல்லாத இந்தியா திட்டத்தின் கீழ் முருங்கப்பாக்கம் ஆயுஷ் ஆரோக்கிய மந்திர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். காசநோய் ஒழிப்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களை துணைநிலை ஆளுநர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன், சுகாதாரத்துறை செயலர் திரு எல் குமார், துறையின் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இரவு அல்லது 23ஆம் தேதி அதிகாலை வாக்கில் விசாகப்பட்டினம் மற்றும் போபால்பூர் இடையே வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி தரத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
3: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi सरकार की प्राथमिकता है.
2: कनेक्ट विद योर नियरेस्ट आंगनबाड़ी टुडे, बिकॉज हमारी आंगनबाड़ी है हमारी जिम्मेदारी.

0: நேரம் 6:22:22 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிமையான மாலையில நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை கால் பண்ணி என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கான விருப்ப பாடலை வழங்குவதற்காக நான் இங்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். மனம் விருது நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்க இணையும் நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எஃப்எம் ரெயின்போக்கும் மனம் இழிவுதே நிகழ்ச்சியின் அன்பு அறிவிப்பாளர் மேக்ஸர் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிர்தராஜா. நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஒரு துள்ளலான பாடல் சார், முதல் நேரம் வந்திருக்கேன். அதாவது வந்து கண்ணு போற போகிற படத்துல இருந்து மனச மடிச்சு நீ தான் இடுப்புல சொல்லணும் ஒரு அழகான பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: நேர்களை நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு தான் நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புது 92.8 கேட்கலாம். மனம் மிகுந்த நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க இணையும் நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், வாழ்த்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: சிந்து நதி பூ படத்திலிருந்து அடியாத்தி வாடையில என்ற பாடல்.
0: நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:35.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

6:36:30 எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் விருப்ப பாட கேட்க இணையும் நேயர் வணக்கம். இணைப்பில் ஏற்பட்ட துண்டிப்பு காரணமா நேயர் கண்டாயிட்டாங்க, பட் அவங்க கேட்ட விருப்ப பாடல் அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நேரம் 6:42, 18 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 மனதுக்கு இனிமையா மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன்.
0: கங்காதரன் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: இந்திரான்ற திரைப்படத்துல இருந்து சுட சுட மலர்ந்து பாடல்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
6: நன்றி சார் உங்களுக்கும்.
0: நேர்கள், நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணீங்க 2271760 மற்றும் 2271770

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: நேரம் 6:48, 26 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நேர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். மனம் மருந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: எங்கள் பாசத்துக்குரிய தோழருக்கு முன்னிற வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கலையரசு, அண்ணாபாளையம்.
0: கலையரசு சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: விடிகாலை நீராடும் தலை சீவி சதை பின்னும் மஞ்சள் பூசும் முகத்தோடு ஏபிசிடி தனது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வரும் திருமதிக்காக ஒரு பாடல்.
0: ஓகே சார், ஏபிசிடி திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
2: மஞ்சள் முகம்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
2: இது வந்து கேட்காத ஒரு புதிய படத்துல ஒரு பாடல்.
0: நன்றி, நன்றி சார்,
2: நன்றி.
0: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நேர்கிட்ட விருப்ப பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மனமிருமித நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்க இணையும் நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க. பணம் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1. பாடல் வந்து விழாமலே இருக்க முடியுமா காதல் வலையிலே.
0: ஓ ஓகே சார், ரெயின்போ கண்ணன் சார் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்தில இருந்து நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கால் பண்ண மிக்க மிக்க நன்றி.
1: நன்றி சார்.
0: நேர்களே, நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: நேர்களை தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். திரைப்படங்கள் மக்களை மகிழ்விப்பதற்கு அப்பாற்பட்டு பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்தவர்களை ஒருங்கிணைக்கவும் இந்தியாவின் வளமான பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தவும் பெருமளவில் உதவி புரிவதாக அவர் கூறினார். விழாவின்போது திரைப்படத்துறைக்கான மிக உயரிய தாதா சாஹேப் ஃபால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு வழங்கப்பட்டது. நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும் நீர்வள பாதுகாப்பை மேம்படுத்த வலுவான அமைப்பு முறைகள், அறிவியல் தீர்வுகள் மற்றும் மக்கள் பங்கேற்பு அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் முருங்கப்பாக்கம் ஆயுஷ் ஆரோக்கிய மந்திர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். தேசிய ஆயுர்வேத தின விழாவின் ஒரு பகுதியாக மாஹி அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் ஆயுர்வேத மூலிகைகள் மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்தும் தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளை சமாளிப்பதற்கான உத்திகள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. காரைக்காலில் மின் நுகர்வோர் குறைத்தீர்ப்பு முகாம் நாளை புதன்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இரவு அல்லது 23ஆம் தேதி அதிகாலை வாக்கில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கிற விருப்பப்படல் வழங்குவதற்காக நான் இங்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நாம என்னப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம கால் பண்ணுங்க உங்களோட விருப்ப பாடல் என்கிட்ட கேட்கறதுக்காக.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். மனதை மயக்கும் மனம் விரும்புவதை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. விருப்ப பாடல் கேட்க இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். இணைப்பில் ஏற்பட்ட துண்டிப்பு காரணமா நேயர் துண்டிக்கப்பட்டு விட்டார். ஆனா நேயர் கேட்ட பாட்டு எங்கேயுமே போகாது. இப்போ நேயர் கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் அனந்த்நாக்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியன் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக் கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
2: The award for the best music direction for background score is being given to music director Shri G.V. Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
1: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக் கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலை

0: தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச் செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைத்தம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனை வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ கோனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ

பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும், 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: நேரம் 7:26, 39 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு, வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
5: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: என்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: நேரம் 7:41:18. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு சூப்பரான ஒரு வருகையை சொல்லிட்டு அடுத்ததா பாடல் கேட்க எந்த நேயர் நம்ம கூட இணையறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எங்கேயும் காதல், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்த ஜெயம் ரவி அவர்களுடைய அற்புதமான நடிப்புல நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோன்னு ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களுடைய குரலும் பாட்டினுடைய வரிகள் இசையும் அற்புதமா இருக்கும். அந்த சாங் கொடுக்கறீங்களா?
0: சூப்பர் சார். ஜெயம் ரவி அவர்கள் மற்றும் ஹன்ஷிகா மோத்வானி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச சூப்பரான படம். நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ மேக்ஸ், பை.
0: தேங்க்யூ. நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். மனம் விரும்புத நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
4: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
5: படம் வந்து அன்னை ஓராலயம்.
4: ஓகே.
5: பாடல் வந்து அம்மா நீ பிறந்த பிள்ளை.

0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்பப்படல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றிங்க. உறவு முறையில் அம்மா உறவு பிள்ளை உறவு முறை தாங்க மெயின்.
0: ஓகே சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களே, நேர்கிட்ட விருப்ப பாடல் ரொம்ப சூப்பரா வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கும் விருப்ப பாடல் வேணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புது 102.8 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மணி 7:53 மனம் விருத நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். கூட நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க இணையும் அடுத்த காலர். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: இளமாங்கலம், ஆர். முருகன்.

0: முருகன் சார், என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் சார்.
0: ஓகே,
1: இது பாரி ஒன்றிய பொதுமையிலிருந்து திரு டிஐபிஐக்கு திருப்பி கொடுத்து விடு, அந்த பாடல் வேணும் சார்.
0: ஓகே சார், பாடல் மூலிமா என்னோட இதயத்தை கூட நீங்க திருடிட்டீங்க. நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார், உங்களுக்கு நன்றி.
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேர்கிட்ட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
5: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

நேர்களை மனம் விரும்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கால் பண்ண அனைவருக்கும் நன்றியை சொல்லிட்டு மீண்டும் மனம் விரும்ப நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு கால் பண்ண முடியாதவங்க நாளைக்கு கால் பண்ணி உங்களுக்கான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானிய தாக்குதல்களை இந்தியா கண்டித்துள்ளது. தனி இறையாண்மையுடன் கூடிய அண்டை நாடு ஒன்றின் மீதான இத்தகைய அத்துமீறல்கள் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை மீறும் வகையில் அமைந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் கூறினார். வங்கதேசத்துடன் முற்போக்கான ஆக்கப்பூர்வ உறவுகளை இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். உலகின் 80% காண்டா மிருகங்கள் அசாமில் இருப்பதாகவும், காண்டா மிருக வேட்டையை தடுக்க காசிரங்காவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் விரிவான முறையில் பாராட்டு பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று உலக ரைனோ தினத்தை ஒட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் வணிகர்களுக்கு பணம் வழங்கும் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே எம்டிஆர் கட்டணம் பொருந்தும் என்பதால் எம்டிஆர் மீதான ஜிஎஸ்டி காரணமாக சிறு வணிகர்களுக்கு சுமை இராது என்றும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் செலவு அதிகம் உள்ளதாக மாறாது என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் 6 முதல் 8 வகுப்பு வரையுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் முருங்கப்பாக்கம் ஆயுஷ் ஆரோக்கிய மந்திர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். தேசிய ஆயுர்வேத தின விழாவின் ஒரு பகுதியாக மாஹி அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் ஆயுர்வேத மூலிகைகள் மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாளை இரவு அல்லது 23ஆம் தேதி அதிகாலை வாக்கில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற
0: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வண்ணக மக்களே.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 9:16:17. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிக்கப் போகும் நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். இனிமையான இரவு வணக்கம். இது ரெயின்போ எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இரவு 9:15 11 வரை நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பேச போகிற இந்த டாபிக், இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம், நாம் பேச போகும் இன்னைக்கான டாபிக் காதலும் பாடலும். காதலுக்கு மொழியோ வயதோ தேவையே இல்லை, ஆனால் அதை அழகாக வெளிப்படுத்த இசை ரொம்ப கண்டிப்பாக தேவை. உங்கள் மனதை வருடும் பாடல்களோடு காதலையும் வழிய வழிய ததும்ப ததும்ப கொடுக்க நம்ம நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கிரீடம் திரைப்படத்திலிருந்து

நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 9:43:48 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. காதல் இந்த வார்த்தையை கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு சின்ன பட்டாம்பூச்சி சிறகடிக்கும். முதல்ல அவங்கள பார்த்த ஒரு நிமிஷம் சுத்தி

இருக்கிற உலகமே உறிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும் இல்லையா? அந்த அழகான உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான பாடல் கேட்டால் எப்படி இருக்கும்?

காதல் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான். காத்திருப்பு, அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு பஸ் ஸ்டாண்ட்லேயே காலேஜ் கேட்லேயே காத்திருக்க போகிற அந்த நொடிகள் ஒரு யுகம் மாதிரி தோணும். அந்த காத்திருப்பின் வழியை அழகாக சொல்ல காதலை தவிர வேற எதாலையும் முடியவே முடியாது. காத்திருப்பு கூட ஒரு காதல் கலர்ந்த உணர்வு தான்.

எல்லா காதல்களும் சொல்லப்படுதா? சில காதல்கள் சொல்லப்படாமலேயே மனசுக்குள்ள ஒரு அழகான ரகசியமா வாழும். 9:35 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் கேட்டுட்ருக்கீங்க ஆர்ஜே மேக்ஸ் கூட. சில காதல்கள் சொல்லப்படாமலேயே மனசுக்குள்ள ஒரு ரகசியமா வாழும். கண்ணால் மட்டும் பேசி வார்த்தைகள் வராமல் தவிக்கும் அந்த சொல்லாத காதலும் ஒரு அற்புதம்தான். அப்படிப்பட்ட ஒரு மௌன காதலை சொல்லும் ஒரு அற்புதமான பாடல்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

இரவு நேரம், லேசான காத்து, ஜன்னலோரம் ஒரு பார்வை. 9:41 15 ஆகிக்கிட்டிருக்கு. இந்த இரவு நேரம், லேசான காத்து, ஜன்னலோரம் ஒரு பார்வை. இந்த நேரத்தில் காதலர்களோட நினைவுகள் கண்டிப்பாக மனசை வந்து தட்டும். எது? நம்ம பாட்டு. இரவுக்கும் காதலுக்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இரவும் காதலும் ஒன்றாய் பிணைக்கப்பட்ட ஒன்று போல. இதோ இந்த குளிர்ந்த இரவை இன்னும் அழகாக்க ஒரு பாடல், தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில்.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.

0: காதல்ல சின்ன சின்ன சண்டைகள் வர்றது ரொம்ப சகஜம். காதல்ல சின்ன சின்ன சண்டைகள் வர்றது ரொம்ப சகஜம். ஆமாங்க, என்ன காதல் பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளோட தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில காதலும் பாடலும் அப்படின்றத பத்தி தான் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன சண்டைகள் வர்றது சகஜம்னாலும், அந்த சண்டைக்கு பிறகும் அவங்க குரலை எப்படியாவது கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோமா அப்படிங்கிற தவிப்பு இருக்குல்ல, அதுதான் உண்மையான காதல். அந்த செல்ல சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு கூட ஒரு சின்ன தவிப்பு எப்படி பண்ண போறோம்னு இருக்கும். அந்த தவிப்பை கூட உணரும் பாடல்களோட கேட்டு பாருங்க. அந்த மாதிரி ஒரு இன்பமான தவிப்பு கிடைச்சாலும் கிடைக்காம இருந்தாலும் கிடைக்கணும் தான் தோணும்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

சில தூரங்கள் காதலை இன்னும் ரொம்ப அழகாக்கும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வேற வேற ஊர்ல இருந்தாலும் ராத்திரி நேரத்துல போன்ல பேசுற அந்த சில நிமிடங்கள் நாள் முழுவதுமான களைப்பையே போக்கிடும். இந்த லாங் டிஸ்டன்ஸ் காதலர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பாட்டு போட்டா எப்படி இருக்கும்?

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: நேரம் 9:59.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:20:58. இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோட டாபிக்ல பேசணும்னா நம்ம நிகழ்ச்சி தான் தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். காதலும் பாடலும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்னைக்கு நாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். காதலிக்கிறப்போ நம்மளை நாமளே மறந்துடுவோம். அவங்களுக்கு பிடிச்ச நிறம் நமக்கும் பிடிக்கும். அவங்க ரசிச்சுட்டு பாட்டு பிளேலிஸ்ட்டில் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளை காதல் ஒரு புதிய மனுஷனாகவே மாற்றினோம். நமக்கு ஒரு புது உணர்வை கொடுக்கும். அந்த உணர்வை உணர வைக்கும்.

பத்து மணி 26:58 ஆயிக்கிட்டிருக்கு. தேன் சிந்த தேவானம் கேட்டுட்ருக்கீங்க. காதலும் பாடலும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கையை கோர்த்துக்கிட்டு யாருமே இல்லாத ஒரு சாலையில் எந்த இலக்கும் இல்லாமல் நடந்து போகிறது இருக்குல்ல, இருசக்கர வாகனத்தில் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போகிறது இருக்குல்ல, அது மாதிரி தனிமையாக நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொல்லிட்டு நடந்து போகிறதோ இருசக்கர வாகனத்தில் போகிறதோ ஒரு தனி சுகம்தான். வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை, ஆனால் அந்த மௌனம் 1000 கதைகள் பேசும். அப்படி ஒரு மௌன மொழி பேசும் பாடல் தான் இந்த பாடல்.

காதல் கடிதங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது, ஞாபகம் இருக்கா? இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு வந்துருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் நோட்டு புத்தகத்தில் ஒழிச்சு வச்சு கொடுத்த அந்த காதல் கடிதத்துக்கு இருந்த மவுசே தனி தான். காதல் கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கடிதங்கள் எப்பொழுதுமே ஒரு தனிமையை உணரும். ஏன்னா காதல் கடிதங்கள் எப்போதுமே மறைத்து வைக்கப்படும். அதை மறைச்சி வச்சு படித்து பார்க்கும்போது ஏற்படுற இன்பமே ரொம்ப சுகம்தான். அந்த பழைய காதல் ஞாபகங்களை மீட்டி பார்க்கும் ஒரு இனிமையான பாடல் தான் வரும் பாடல்.

நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.

காதலில் முதல் ஸ்பரிசம் அவங்களோட புன்னகை தான். ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அவங்க சிரிக்கிறத பார்த்தா எல்லா கவலையும் பறந்து போயிடும். அது ஒரு புன்னகைக்காக உலகத்தையே பரிசாக தரலாம். அந்த அழகிய புன்னகையை வர்ணிக்க வரும் இந்த பாடல்.

நேரம் 10:44. காதலை சொல்ல வார்த்தைகள் பத்தலைனா அங்க இசைதான் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சொல்ல நினைச்சதெல்லாம் ஒரு பாட்டு ஈஸியா சொல்லிடும். அதான் இன்னைக்கு நம்ம தலைப்பு, காதலும் பாடலும்னு இருக்கு. நம்ம சொல்ல நினைச்சதெல்லாம் வார்த்தைகள் சொல்லலைன்னா இசை அங்க அதோட வேலையை செஞ்சிடும். வரும் பாடல் உங்கள் மனதின் குரலாய் ஒலிக்க.

காதலும் பாடலும் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில 10:49 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8 காதலும் பாடலும் அப்படின்ற தலைப்புல தான் நம்மளோட தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. பள்ளி பருவத்துல வந்த முதல் காதல் யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்த அந்த திருட்டு பார்வைகள். பள்ளி பருவத்தில் வந்த முதல் காதல் யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்த அந்த திருட்டு பார்வைகள். எத்தனை வயசானாலும் அந்த முதல் ஞாபகங்கள் மனசில் ஒரு ஓரமாக பசுமையாக இருக்கும். அந்த நினைவுகளை தட்டி எழுப்புனா எப்படி இருக்கும்? அதுவும் இந்த இனிய இரவில் என் இனிய பொன் நிலாவேன்னு தட்டி எழுப்புனா எப்படி இருக்கும்?

நேரம் மெல்ல மெல்ல நள்ளிரவை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கு. 10:54:37 காதல் வயப்பட்டவர்களுக்கு ராத்திரி ரொம்பவே ஸ்பெஷல். விடிய விடிய பேசின அந்த ராத்திரிகள், முழிச்சுக்கிட்டே கண்ட கனவுகள், எல்லாமே ஒரு கவிதை தான். ரெயின்போ எஃப்எம் 102.8 நேர்கள் இரவு 9:15 ஆரம்பிச்சு இந்த தேன் சிந்ததே வானம் இப்போ நிறைவு பகுதியை நெருங்கிடுச்சு. காதலும் பாடலும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய காதல் கதைகளையும் மனசை மயக்கும் பாடல்களையும் கேட்டோம். உங்க எல்லார் வாழ்க்கையிலையும்

0: காதல் என்றென்றும் நிறைஞ்சிருக்கட்டும். இதுவரை உங்களோட பயணித்தது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இதோ நிகழ்ச்சியின் இறுதியாக வரும் பாடல் கேட்டு ரசியுங்க. இரவு வணக்கம். இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சுதீஷ்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், சென்னை அஞ்சல்.

0: 15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். புளிச்சக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இருளில் ஒளிரும் ஆபத்து, வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, தமிழ் அமுது, தமிழ் அகத்தினை மாண்பு என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்களின் உரை. 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, தலைவலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காத்தமுத்து கருத்தமுத்து ஆகியோர் பங்கேற்கும் வாழ்த்தலாம் வாங்க நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 ஹலோ டாக்டர், மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் பாதுகாப்பும் குறித்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் முரளி அவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலி மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 முதல் 10:00 வரை மீண்டும், 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம், 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்து அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 புதுவை மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கூறு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 முதல் பகல் 1:30 வரை மீண்டும், பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கூறு முறையும் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்து 2026 அவ்வப்போதைய நிலவரம் குறித்து டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம், 9:00 அரங்கிசை, டி டாக்டர் நிரஞ்சனா சீனிவாசன் அவர்கள் பாட்டு, மேலகாவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம், நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி. 12:00 உழைப்பவர் அரங்கம், மரசிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி, ஆசிரியர் கைவினை கலைஞர் புதுச்சேரி சாரம் ஏ மணிமாறன் அவர்களுடன் சந்திப்பு, சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news shared by Aparajita Nair.